ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 5ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இடம்பெறும் ராகம் நவரச கானடா.

நேரம் 5:59 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 குரலமுதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 3, நீத்தார் பெருமை, குரல் எண் 4. குரலும் பொருளும் உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணென்னும் வைப்பிற்கோர்

பிடித்து. மனவலிமை என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளை அடக்கி ஆளும் துறவி வீட்டு உலகுக்கு நல்ல விதை போன்றவன் ஆவார். குரலும் பொருளும் மீண்டும் உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணென்னும் வைப்புக்கோர் வித்து. மனவலிமை என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளை அடக்கி ஆளும் துறவி வீட்டு உலகுக்கு நல்ல விதை போன்றவர் ஆவார். குரலமுதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 3, நீத்தார் பெருமை, குரல் 4.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை எஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ. வயதான பெண்மணிகளுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மனம் சம்பந்தமான குறைபாடுகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் குறித்த தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டமறிவோம். போக்சோ பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் ந பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பலவம் புதின தொடரின் 3 பருவம். நிறைவாக நுட்பம் கற்போம். மொபைல் பாதுகாப்பு குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் மெலடி மேஜிக். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:00 செய்திச் சுருக்கம் தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில் அதைத் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு பொறுத்தார் பூமி ஆழ்வார். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மில்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். வீட்டிலிருந்தே சமையல் மற்றும் சேவை தொழில் புரிந்து வரும் ஷீலா அலெக்சாண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை என்றால் பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை. இன்று இடம்பெறும் சொல் பச்சை. நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 தமிழ் பேசுங்கள். 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை எஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி எஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை எஞ்சல். 6:40 பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைக்காணும். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். வாழை சாகுபடி குறித்து விவசாயி சசிதரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிங்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படை.

0: cords by lifting 85 kilograms in the snatch and 105 kilograms in the clean and jerk. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Mirabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார். முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவிக்காலத்தில் தாம் பெற்ற பரிசுப் பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவுகூரத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV-3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்புமுனைகளில் 4வது திருப்புமுனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டும்

0: அப்துல் கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
1: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்பதற்கு முன்,
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ, அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட. பகவத்கீதையில் பொறிக்கப்பட்ட வரிகள் இவை. இந்த வரிகளை தொடர்ந்து ஒலிக்கிறது அருளிசை

ராகுல் குழுவினர் பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 6:30. உன்னால் ஒருவன் மனமுடைந்து அதை இறைவனுடன் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை. ஸ்ரீகிருஷ்ணரின் உபவார்த்தைகள் இவை.

அருளிசையில் ஒழித்த அந்த பாடல் மனு பாடியது. நன்மையோ தீமையோ, அது ஒரு கடுகின் அளவு இருந்தாலும் அதற்கும் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். குரானில் பொறிக்கப்பட்ட பொன்மொழிகள் இவை.

அருளிசையில் இதுவரை பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்டோம். நிலையத்தில் நேரம் 6:40:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13-17°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10-12°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 km அளவிற்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில
1: நாடன் வாழைக்கு நாங்கள் முதல்ல வந்து சாம்பல் இந்த மாதிரி தான் பூச்சிக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இந்த இதுக்கு வந்து நாங்கள் கடைகளில் மருந்து கடைகளில் வாங்கக்கூடிய ஆங்கில மருந்து, அந்த மருந்து தான் பயன்படுத்திகிட்டு இருக்கணும் சார். அது வந்து வாழை வச்சு ஒரு 3 மாதம் ஆனோடனே இலை பூச்சிகள் வந்து வந்துடும். அந்த இலை பூச்சிகளுக்காக வந்து நாங்கள் மருந்து வந்து தெளிச்சிட்ருப்போம்.
0: வாழை சாகுபடி குறித்த பல தகவல்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கார் கூடலூர் வடவயல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.
2: இனி சில பொது ஆலோசனைகள். முட்டைகோஸ் பயிரில் கருப்பழுகள் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பிரோசிலியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
0: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வழி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்க போகும் பறவை ஒரு சிறிய வேட்டையாடும் பறவை. இதோட பெயரு மலபார் உட்ஸ்ரை. இந்த பறவை மரங்களுக்கு இடையில வேகமாக நகர்ந்து இந்த பூச்சிகளை வேட்டையாடி உண்ணும் ஒரு தன்மையுடைய ஒரு பறவை. இதோட உடலமைப்பு பார்ப்போம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 18 முதல் 20 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதுக்கு மேல் பகுதியில சாம்பல் மற்றும் பழுப்பு நிறம் கலந்த ஒரு நிறத்துல இருக்கும். வயிற்று பகுதி வெள்ளை நிறத்துல இருக்கும். கண் பகுதியில பாத்தீங்கன்னா கருப்பு கோடு போல ஒரு கலர் இருக்கும். வால் வந்து நீளமாகவும் இருக்கும், அதே மாதிரி வளைந்ததாகவும் இருக்கும். சோ அதனால ஸ்பீடா பறக்க முடியும். இதோட அழகு பீக் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், அதே டைம்ல வலிமையானதாகவும் இருக்கும். இதோட இந்த உட் ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய இந்த லாங் டெயில் ஸ்ட்ரைக் மாதிரியே சம்டைம்ஸ் நமக்கு அதே பறவை போல தோணும். இந்த உட் ஸ்ட்ரைக்கோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா இது மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டுமே காணப்படும் ஒரு எண்டமிக்கான பறவை இனம். இது பொதுவா 300 முதல் 1500 மீட்டர் உயரத்துல தான் வாழும். இதோட ஹேபிடேட் பார்த்தோம்னா இது பசுமை மாறா காடுகள், அரை பசுமை மாறா காடுகள், அப்புறம் காட்டு விளிம்புகள், புதர் காடுகள், அப்புறம் மரங்கள் நிறைந்து இருக்கிற திறந்த பகுதிகளை தான் விரும்பும். இதோட உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்செக்டிவோரஸ், அதாவது பூச்சிகளை மட்டும் உண்ணும். இதோட முக்கியமான உணவுகள்னா வெட்டுக்கிளிகள், வண்டுகள், பட்டாம்பூச்சி, சிலந்தி, அப்புறம் மரத்தில் இருக்கிற புழுக்களெல்லாம் வேட்டையாடி சாப்பிடும். இதால மரக்கிளைகளுக்கு இடையே வேகமாக பறந்து சென்று பூச்சிகளை நல்லா நுட்பமாக வேட்டையாடும் ஒரு தன்மையுடைய ஒரு பறவை. நம்ம சூழலில் முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா இது வந்து பூச்சி கட்டுப்பாட்டில் இருக்க முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. காட்டு சூழலில் இயற்கை வந்து சமநிலையை படுத்துகிறது. இந்த பறவையோட வாழ்விடத்தை பாதுகாப்பது நம்ம முழு காட்டு அமைப்பையும் பாதுகாப்பதற்கு சமமாகும்.
3: நன்றி.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம். தொடர்புக்கு 9442643542 9442643542.
6: குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
7: குட் மார்னிங் நீலகிரிஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
8: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
9: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வயதான பெண்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மனம் சம்பந்தமான குறைபாடுகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் குறித்து பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: முதியவர்கள் வயதான பெண்மணிகள் எல்லாம் இருக்காங்க. இதுல சில பேர் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஒரு 45 வயதுக்கு மேல போயிட்டாலே சில பெண்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் டைம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய வலிகளும் வேதனைகள் சொல்லவே முடியாது. என்ன எல்லார்ட்டையும் சொன்னா வயசாயிடுச்சு அப்படிதான். ஆனா அவங்களுக்குள்ள உடல் மாற்றம், ஒரு ரசாயன மாற்றம்னு சொல்லுவாங்க, ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு. அது வரும்போது அவங்களுக்கு சொல்லவே தெரியாது எதுக்கு கோவப்படுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, எதுக்காக சங்கடப்படுறாங்க. கை கால் வலி, உடல் வலி, மன வலி, ஸ்ட்ரெஸ் சொல்லவே முடியாது. யாராவது அவங்க கூட அப்போ உட்கார்ந்து அரவணிக்கணும். அவரோட பிள்ளைகளாகட்டும், கணவராகட்டும், இல்ல வயதானவங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்கட்டும், புரிஞ்சுக்கணும். ஓ, இவங்க எதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க, இவங்களை நம்ம கொஞ்சம் அரவணிச்சு கரெக்டா கொண்டு போகணும், ரொம்ப சத்தான உணவு கொடுக்கணும், நேர நேரங்களுக்கு கொடுக்கணும், தூங்க வைக்கணும், வேலைகள் அதிகமா செய்ய வைக்க கூடாது, நிறைய அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். வழி நடத்தினோம்னா எந்த தாய்மார்களும் சோர்ந்து போக மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. வலி வேதனையிலிருந்து வெளியே வரும்போது அவங்களே இவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்காங்களே அப்படின்னு ஆசீர்வாதங்கள் வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு வைத்தியம் பார்த்திருக்கீங்க. இயற்கை முறையில மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறதோ, உணவு கொடுக்கறதோ, எல்லாத்த விட அரவணைச்சு அவங்கள கவனிச்சு என்ன தேவையோ அதை பாக்குறீங்களா, அது ஒரு பெரிய வைத்தியம். அதனால இப்படி இருக்கிற ஒரு தாய்மார்களுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது வயதானவர்கள்ன்றப்போ 50-55க்கு மேல எல்லாம் போறப்ப அவங்க ஒரு குழந்தைத்தனமா மாறிடுவாங்க. இந்த குழந்தைகள் எப்படின்னா, ஒரு 50-55க்கு மேல நான் ஒரு கௌரவமா நின்னுருக்கேன், இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், இப்படி நின்னுருக்கேன், பிடிவாதம் பிடித்த குழந்தைகள், இவங்க மாற மாட்டாங்க, இவங்களை நம்ம அடிக்க முடியாது, திட்டவும் முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓ இவங்களுக்கு இது தேவைன்னு. அவங்க பக்குவப்பட்டுருவாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, தூக்கம், இதெல்லாம் வந்து அரவணைப்பு. அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சரிங்க, செஞ்சிடலாம், பாத்துக்கலாம், நிச்சயமா அது நல்லது நடந்துரும், நீங்க சொல்ற மாதிரியே பாத்துக்கலாம் சொல்லி சொல்லி பாருங்களேன். அவங்க ராங்காவே இருக்கும், நம்ம செய்யறோம் செய்யல. ஆனா ஒரு 10 டைம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஓகே நம்ம பசங்க நம்மளது கேக்குறாங்க, ஒரு பிரச்சனை இல்ல, குழப்பம் இல்ல, அடம் பிடிக்குவாங்க. அந்த பிடிவாதத்துல இருந்து அவங்களே தளர்த்திக்குவாங்க. ஓ என்ன சொன்னாலும் கேக்குறாங்க, அவங்க சொல்றது நம்ம கேக்கலான்ற ஒரு பக்குவத்துக்கு வந்தவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல் அவங்க ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிச்சுக்கணும். ஒரு ஏஜுக்கு பின்னாடிதான் முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவுகளுடைய ரியாக்ஷன், ரிஃப்ளக்ஷன் எல்லாமே தெரியும். பிபி இருக்கும், சுகர் இருக்கும், ஒண்ணுமே வேண்டாம், பாப்பா மாத்திரை போட்டுட்டீங்களாம்மா, மாத்திரை போட்டுக்கிட்டீங்களாம்மா, அதான் தேவைக்கா, உடற்பயிற்சி கரெக்டா பண்ணிட்டு வரீங்களா, சின்ன சின்ன யோகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களோட உணவு தான் எங்களுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும், நீங்க சமைச்சாதான் நாங்க சாப்பிடுவோம், இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண பண்ண பண்ண பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாவும் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஐயோ நம்ம குழந்தைங்களை நம்மளதானே தேடுறாங்க, நாம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். சோ அவங்கள வந்துட்டு நம்ம நல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு உடலுக்கு என்ன தேவை, என்ன சாப்பிடுறாங்க, தூங்குறாங்களா இல்லையா, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாவும் இருக்கணும். சாப்பிடுற சாப்பாடு, எடுக்கிற மருத்துவங்கள், மருத்துவத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்றது, இதெல்லாமே பாக்குறது. அவங்க நிறைய ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடுறாங்களா, நல்லா தூங்குறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இதெல்லாமே கவனிக்கிறது பெரிய மருத்துவம். இதெல்லாம் வந்து அந்த பெண்களுக்கு முக்கியமா பார்த்து பார்த்து நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, ஓ நமக்கு வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு, மூத்தவங்க தானே இவங்க, இவங்க இவங்களை பாத்துப்பாங்க, வேலையே செய்ய முடியாத முதியோர் இல்லாமனு அனுப்புறது, இதெல்லாம் வந்து தவறான ஒரு செயல்கள். தாய் தாய் தான், அடுத்த ஸ்டேஜ்ல நாமளும் பாட்டி தான், முடியாத நிலைமை. நாம என்ன நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கும் கண்டிப்பா அங்க வந்து நிக்கும்.

0: நலமுடன் வாழ.
1: இதுவரை வயதான பெண்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மனம் சம்பந்தமான குறைபாடுகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் குறித்து பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

தகதிமி தக ஜனு தகிட்ட தம் தம் பகைவரை ஒழித்திடும் வலிமை வேண்டும் ஜனு தக திமி தக கிட்ட தீந்தும் உலகினில் கொடுமைகள் ஒழிய வேண்டும் தகிட தம் தம் உனது வடிவம் ஜனு தம் தம் நெருப்பின் வடிவம் தகிட்டதீம் இருகரம் தகிட்டதீம் பயங்கரம் அண்ட சராசரமாகிய எங்கும் நின்று நிலைப்பது சக்தியின் சங்கம் கண கண கண கண கண கண கண கண யகணதம்

0: சலங்கையில் ஒரு சங்கீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.
3: போக்சோ ஆக்ட்னா என்ன? போக்சோனா ஃபுல் ஃபார்ம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இந்த ஆக்ட் 2012 பார்லிமெண்ட் பாஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடியும் செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு லாஸ் இருந்தது, ஆனா சில்ட்ரனுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு காம்ப்ரஹென்சிவ் லா இல்லை. அதனால கவர்மெண்ட் ஒரு தனி லா கொண்டு வருது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அபியூஸ் நடந்ததும் வெளியே தெரியாம போகக்கூடாது, சைல்டு ப்ரொடெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், இமேஜின் பண்ணி பாருங்க. 18 வயசு பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நேபர் அபியூஸ் பண்றாரு. பொண்ணு பயத்துல யார்கிட்டயும் சொல்லல. லேட்டர் டீச்சர் நோட்டீஸ் பண்றாங்க. டீச்சர் அது ஃபேமிலி ப்ராப்ளம்ட்டு சைலண்டா இருந்துட்டா சைல்டுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால லா சொசைட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. ஒரு முக்கியமான டேக் அவே என்னன்னா, இங்க ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், போக்சோ பனிஷ்மெண்ட் கொடுக்க மட்டும் கிரியேட் பண்ணல, அதோட மெயின் எய்ம் சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்றது. பனிஷ்மெண்ட் இஸ் ஒன்லி அ பார்ட், ப்ரொடெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட், அவேர்னஸ் நெக்ஸ்ட், ஜஸ்டிஸ் அதோட ஃபைனல் கோல். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்த்த ஒரு சம்மரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். போக்சோ ஆக்ட் 2012 வந்தது, 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சைல்டு தான், கன்சென்ட் லீகலி வேலிட் இல்ல, லா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸ்பெஷல் கோர்ட்ஸ், சைல்டு ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் எல்லாம் இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்டின் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்ட்ரிக்ட் லா சில நேரத்துல அன்இன்டெண்டட் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுதா? அடலசன்ட் ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப்பும் இந்த லால மாட்டிக்குதா? அதுதான் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல டீட்டெயிலா பாக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் செக்மெண்ட்ல போக்சோ ஆக்ட் பத்தி பார்த்தோம். இந்த ஆக்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? சில்ட்ரனை செக்ஷுவல் அபியூஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. 18 வயசு கீழே இருந்தா கன்சென்ட்னு லா அக்செப்ட் பண்ணாது. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இந்த லா பர்ஃபெக்டா? எந்த லாவும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல ஒரு நல்ல லா கூட சில அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அதுதான் போக்சோவிலையும் நடந்துட்டு இருக்குது. சில ஹைகோர்ட்ஸ், எக்ஸ்பர்ட், சைல்டு ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு பையன் 18 வயசு, ஒரு பொண்ணு 17 வயசு, ரெண்டு பேரும் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறுது, ரெண்டு பேருக்கும் சம்மதம், போர்ஸ் இல்ல, த்ரெட் இல்ல, பிளாக்மெயில் இல்ல, ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இது வரைக்கும் யாரும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஒரு நாள் பொண்ணு வீட்டுல இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடுது, பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல. ரீசன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், கேஸ்டா இருக்கலாம், ரிலீஜன், படிப்பு முடியல, இல்ல சின்ன வயசு, இவன் படிக்கல, அப்படி என்ன வேணா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட்ல சைல்டு இன்வால்வ்டுன்னு தெரிஞ்ச உடனே போக்சோ செக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், பையன் அரெஸ்ட் ஆகலாம், கோர்ட்டுக்கு போகணும், பெயில் எடுக்கணும், கேஸ் இயர்ஸா நடக்கலாம், காலேஜ் ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும், சொசைட்டில ஒரு ஸ்டிக்மா வரும். இதெல்லாம் நடந்த அப்புறம் ஹைகோர்ட் லேட்டரா மெதுவா இது கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும். ஆல்ரெடி டேமேஜ் நடந்திருக்கும். இதுதான் கோர்ட்ஸ் ரிப்பீட்டடா பாயிண்ட் அவுட் பண்ற ப்ராப்ளம். அந்த பையனோட கரியரே ஸ்பாயில் ஆயிடுது ஜஸ்ட் பிகாஸ் அவர் இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்றனால. அதனால சில கோர்ட்ஸ், சில ஹைகோர்ட்ஸ் சொன்னது போக்சோ ஒரிஜினலி பிரிடேக்டர்ஸ்க்காக கிரியேட் பண்ணலாம், ஆனா சில கேசஸ்ல அது டீனேஜ் லவ்வர்ஸ் மேல யூஸ் ஆகுது. கோர்ட் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் பண்ணது, எல்லா போக்சோ கேசஸும் சேம் மாதிரி பார்க்க கூடாதுன்னு. ஒரு பக்கம் 48 வயசு அடல்ட், 10 வயசு சைல்டு, இது சீரியஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆனா இன்னொரு பக்கம் 17 வயசு பையன், 17 வயசு பொண்ணு, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸும் மாரலி, சோசியலி, லீகலி டிஃப்ரெண்ட்னு கோர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? சைல்டு ரைட் ஆர்கனைசேஷன்ஸ், ரிசர்ச்சர்ஸ், சைக்காலஜிஸ்ட் சில ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்சர்வேஷன் என்னன்னா, சில ஸ்டேட்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிற போக்சோ கேசஸ்ல ஒரு கன்சிடரபிள் பெர்சன்டேஜ் டீனேஜ் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ். இது பிரிடேட்டர்ஸ் கேஸ் இல்ல, இது ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்.
1: சட்டம் அறிவோம்.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஸ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா ஷர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
4: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

குட் மார்னிங் சொல்லி குட் மார்னிங் ரிலீஸ் நிகழ்ச்சியில இணைறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட்டுவிட்டு அந்த கோபத்தை தூக்கி போடுங்கள், வாழ்க்கை அழகாகும். அன்பினால் பிறரை வெல்ல நினைத்தால் அனைவரும் உங்களிடம் தோற்றுப்போகவே விரும்புவர். ஒருவரின் சாதனைக்கு காரணமாயிருப்போம், வேதனைக்கு வேண்டாம். பணிவு நம் தகுதியை உயர்த்தும். இந்த அழகான சிந்தனையோடு தொடங்குவோம் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியை.

பாபநாசம் படத்திற்காக சுந்தர் நாராயணராவ், மாளவிகா, அனில்குமார் ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 7:35 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற குறிஞ்சி மலர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது எங்க பூத்தாலும் வந்து அப்படியே படை எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீலகிரி மாவட்டத்துல வந்துட்டு இப்போ கூடலூர் பகுதிகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குற நீல குறிஞ்சி மலர்கள் வந்து கண்ணு கிட்ட தூர வரைக்கும் மலை மலையா பூத்து குலுங்கி காட்சியளிக்குது. உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை மலை பகுதிகளில் ஊசிமலை காட்சி முனை பகுதியில் இந்த நீலக்குறிஞ்சி மலர்கள் வந்துட்டு பூத்து குலுங்கிறது வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாருமே போய் பார்த்து அப்படி கண்டு கழிச்சிட்டு வராங்க. ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் வந்துட்டு இந்த மலர்கள் நிறைய பூத்து குலுங்கி இருந்தாலும் அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து அனுமதிக்கப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா அது வந்து முற்றிலும் அடர்ந்த ஒரு காட்டு பகுதியில் வந்து வளர்ந்துருக்கு. இந்த ஓவேலி அந்த மாதிரி பகுதிகளில் வந்து நிறைய மலர்கள் பூத்து காட்சி அளிக்குது. ஆனாலும் அந்த பகுதிகளில் வந்துட்டு யாரையும் அனுமதிக்கிறதில்லை. ஏன்னா அது வந்து நிறைய யானைகள் நடமாடுற பகுதியாக இருக்கிறதுனால வனத்துறை வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மலைகள் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நீல குறிஞ்சி மலர்களால் ஒரு ப்ளூவாக மலைமலையாக காட்சி அளிக்கிறத வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை தூரத்தில் நின்று நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப பக்கத்தில் போய் அந்த மலர்களை பறிக்கிறதோ கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த கூடலூர் மலைப்பகுதிகளில் வந்து இந்த மலைமலையாக பூத்து குலுங்குற பூவை பார்க்க மட்டும்தான் முடியும், பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாது. இருந்தால் மனசில் வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், என்னடா நம்ம கிட்ட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் உயிர் வந்து நமக்கு ரொம்ப வந்து முக்கியம் இல்லையா, அதனால வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம். அதனால பரவாயில்ல, இருந்தாலும் பார்க்கறதுக்காக சான்ஸ் ஆச்சு நமக்கு கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்படணும். ஏன்னா இன்னும் 12 வருஷம் கழிச்சு தான் இந்த கண்கொள்ளா காட்சியை காண முடியும் இல்லையா. ஸோ இந்த ஒரு தகவலோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

0: நிலா உச்சி வானத்திற்கு வந்திருந்தது.
1: இளங்குமரனோடு நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்த குரல் ஒலிகளையும் மிக அருகிலிருந்த காரணத்தால் கடலின் அலை ஓசையையும் தவிர படைக்கல சாலையும் சுற்றியிருந்த தோட்டமும் அமைதி அடைந்தாயிற்று. குறிப்பிட்ட இந்த அமைதியையே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது போல நீலநாகர் தமது இருக்கையிலிருந்து புறப்படுவதற்கு எழுந்தார். தலைப்பாகையை கழற்றி வைத்தார். மூலையில் குவிந்திருந்த படைக்கலங்களின் குவியலிலிருந்து நீண்ட ஈட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு இரவில் தாம் அங்கிருந்து வெளியேறி செல்வது பிறர் அறிய தெரியாமல் இருப்பதற்காக தம்முடைய பாத குரடுகளையும் கழற்றிவிட்டு நடந்தார். இயல்பாகவே அவருடைய கால்களுக்கு வேகம் அதிகம். எஃகினால் செய்தவை போன்று நீண்டு வைரம் பாய்ந்த இறுகிய அந்த கால்களில் பாதக்குரடுகள் என்ற சிறிய சுமையும் இல்லாமல் போகவே இப்போது இன்னும் வேகமாக நடக்க முடிந்தது. முடியை மறைத்திருந்த தலைப்பாகையை கழற்றியிருந்ததால் உற்று பார்த்தாலன்றி முதல் பார்வையிலேயே அடையாளம் கண்டுகொள்ள முடியாத தோற்றத்தோடு இப்போது விளங்கினார் அவர். நிலா ஒளியின் கீழே இருட்டு மலை ஒன்று தன் வலிமை சிதறாமல் விரைந்து பாய்வது போல சக்கரவாள கோட்டத்து பாதையில் அவர் சென்று கொண்டிருந்தார். அவருடைய வலது கரத்தில் அந்த ஈட்டியை அவர் பற்றியிருந்த அலட்சிய பாவத்திலேயே, இது எனக்கு ஒரு ஆயுதம் அல்ல, இதை பற்றியிருக்கும் வலிமை வாய்ந்த என் கைதான் எனக்கு இதைவிட பெரிய ஆயுதம் என்பது போன்ற திடமான எண்ணத்தின் உறுதி தெரிந்தது. ஒரு கபாலிகை மட்டுமென்ன, இந்த சக்கரவாள கோட்டத்து வன்னி மன்றத்தில் உள்ள கபாலிகர் குலத்தையே வேரோடு அழிக்க என்னுடைய ஒரு கை போதும் எனக்கு. இப்படி பெருமிதமான நினைவுகள் அவருடைய மனதிலும் கால்கள் கரடுமுரடான மயானத்து மண்ணின் மேலும் புகுந்து நடந்து கொண்டிருந்தன. உயிருடன் இருப்பவர்களை மயானத்துக்கு கொண்டு வரும் கூற்றுவனே தன் தொழில் சுதந்திரமாக நிகழ்கிற பூமியில் தற்பெருமையோடும் மதத்தோடும் புகுந்து நடக்கிறார் போல வீராப்போடு நடந்து போய்க் கொண்டிருந்தார் நீலநாகர். தன் எல்லையில் புகுந்து நடக்கிற போது பொதுவாக மனிதர்களுக்கு துணிவு மிகும் என்பார்கள். நீலநாகருக்கோ தன் எல்லை அல்லாத இடத்தில் புகும்போது துணிவு பெருகிய மனநிலையே இருக்கும். அடர்ந்து பின்னி முட்கொடி படர்ந்த வன்னி மரங்கள் தென்பட்டன. கபாலிகர்களின் வெறி குரல்கள் நெருங்கி கேட்டன. முடை நாற்றம் நாசியை துளைத்தது. ஆள் நடந்து வருகிற அரவத்தால் கலைந்த இரவு பறவைகளின் குரல் மேலே மரக்கிளைகளிலிருந்து ஒலித்தது. கிழிந்த துணியால் போர்த்தியிருந்த ஊன் தொகுதியைப் போல வன்னி மரங்களின் அடர்த்திகள் இடையே அங்கங்கே நெருப்பு எரிவது துண்டு துண்டாக தெரிந்தது. அந்த இடம் நெருங்கியதும் அன்று இளங்குமரனை ஏமாற்றி அழைத்து போய் கொல்ல முயன்ற கபாலிகையின் தோற்றத்தையும் முகத்தையும் நினைவுக்கு கொண்டு வர முயன்றார் அவர். கரிய பாறைகளுக்கு இடையே வாய்ந்த குகையின் சிறிய வாயிலை போன்ற வன்னி மன்றத்து புதரின் வழியில் தம்முடைய உடம்பை குறுக்கிக் கொண்டு குனிந்து நுழைந்தார் நீலநாகர். தாங்கள் உபாசனை செய்து கொண்டிருக்கின்ற பயங்கர தெய்வமே திடீரென்று தங்களுக்கு எதிரே தோன்றினார் போல் இருந்தது. அங்கே மூளைக்கு ஒருவராக தெரிந்து கொண்டிருந்த கபாலிகர்களுக்கு வந்து நிற்கும் மனிதரின் ஆக்ருதியையும் வலிமையையும் தோற்றத்திலேயே கண்டு உணர்ந்தவர்களாக பயந்தபடியே ஒவ்வொருவராக மெல்ல அருகில் வந்தார்கள். சிலர் அருகில் வராமல் விலகியே நின்றார்கள். அவர்களில் ஒருவனிடம் தாம் தேடி வந்தவளை பற்றிய அடையாளங்களை சொல்லி கேட்டார் நீலநாகர். அவரால் கேட்கப்பட்ட கபாலிகன் அவருக்கு உடனே மறுமொழி கூறாமல் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொரு கபாலிகனுடைய முகத்தை பார்த்தான். அவன் வேறொருவனுடைய முகத்தை பார்த்தான். நீலநாகர் பொறுமை இழந்தார்.

சீற்றமடைந்தார். அவள் எங்கே இருக்கிறாள் என்று சொல். சொல்ல பயமாயிருந்தால் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டு. இரண்டு முடியாவிட்டால் உன் கழுத்தை காட்டு. அதை அப்படியே பனங்காய் பறிப்பது போல திருகி கீழே வைக்கிறேன் என்று நீலநாகர் சீரிய குரல் வன்னிமன்றத்தையே அதிரச் செய்தது. முன்பு இயற்கையிலேயே பயமாயிருந்த அந்த இரண்டு கபாலிகர்களின் முகங்களும் இப்போது இன்னும் பயமாக மாறின. நீலநாகருடைய வலது கை ஈட்டியை பிடித்திருந்த பிடி இறுகுவதை பார்த்தபோது அவர்கள் பயம் அதிகமாகி பின்னுக்கு நகர்ந்தனர். ஓடவும் சித்தமாகினர். இதற்குள் பக்கத்தில் செடி கொடிகள் பின்னி புதரைப் போல் இருந்ததொரு குடிசைக்குள்ளிருந்து பைரவியே தலையை நீட்டி எட்டி பார்ப்பதை நீலநாகர் கண்டுவிட்டார். அவளும் அவரை பார்த்துவிட்டாள். முதற்பார்வையில் அவரை அவளுக்கு அடையாளம் புரியவில்லையாயினும் தன்னை கண்டவுடன் அடித்துக் கொள்ள வரும் வேங்கை புலி போல் அவர் ஈட்டியை ஓங்கிக் கொண்டு பாய்ந்து வருவதைக் கண்டு ஆள் யாரென்று இனம் புரிந்து கொண்டு விட்டாள். தூக்கம் கலைந்து விழித்த அவள் கண்கள் இரத்த பழங்களாக சிவந்திருந்தன. நீலநாகரிடம் இருந்து தப்புவதற்காக அந்த இடத்தின் பின்புறத்து வழியாக வன்னிப்புதரை நோக்கி விழுந்து அடித்துக் கொண்டு ஓட தலைப்பட்டாள் பைரவி. இதே மனிதர் முன்தினத்தில் தன் கழுத்தை பற்றி விழி பிதுங்கிட நெரித்த வலி இன்னும் நினைவில் இருந்தது அவளுக்கு. அவள் ஓடிய போது புதரில் பசியெடுத்து காத்திருந்த நரி ஒன்று படுவேகமாக பாய்ந்து அவள் முழங்காலின் ஆடு சதையை கவ்வியது. வலி பொறுக்க முடியாத பைரவி குரூரமாக அலறினாள். நரியிடமிருந்து காலை விடுவித்துக் கொண்டு குருதி சிந்தியவாறே அவள் மேலும் ஓடினாள். நீலநாகரும் விடவில்லை. அவள் ஓடாமல் நின்றிருந்தால் எவ்வளவு கொதிப்படைந்திருப்பாரோ, அதைப்போல் நான்கு மடங்கு கொதிப்போடு இப்போது அவளை துரத்திக் கொண்டு பாய்ந்தார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: നിലയത്തിൽ നേരം 7:48.
1: தேனீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
0: இன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, லேசான மழை வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்துட்டு எப்பொழுதும் சொல்ற மாதிரி தான், ரெயின் கோட்ஸ், குடைகள் எல்லாம் எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புங்க. டிராபிக் சிக்னல் எல்லாம் மாட்டிக்காதீங்க. எதிர்பாராத நிறைய அசம்பாவிதங்கள் நடக்க சான்சஸ் இருக்கு இல்லையா. அதனால 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டான நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போங்க. நிலையத்தில் நேரம் 7:49 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திற்காக ஸ்டேடியோன் இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: நிலையத்தில் நேரம் 7:54.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நுட்பம் கற்போம்.
2: மொபைல் பாதுகாப்பு குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மொபைல் பாதுகாப்பு, உங்கள் கையில் உங்கள் பாதுகாப்பு. இன்றைய காலத்தில் மொபைல் போன் என்பது வெறும் அழைப்புகளுக்கோ செய்திகளை அனுப்புவதற்கோ மட்டுமல்ல, நமது வங்கி கணக்கு, அலுவலக மின்னஞ்சல், சமூக வலைத்தளங்கள், புகைப்படங்கள், ஆவணங்கள் மற்றும் பல முக்கியமான தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நமது மொபைலில்தான் இருக்கின்றன. அதனால் நமது மொபைலை பாதுகாப்பது என்பது நமது வாழ்க்கையையே பாதுகாப்பதற்கு சமம். ஆனால் ஒரு கேள்வி, நம்மில் எத்தனை பேர் நமது வீட்டின் கதவை பூட்டாமல் வெளியே செல்வோம்? யாரும் செல்ல மாட்டோம். ஆனால் பலர் தங்கள் மொபைலில் கடவுச்சொல் இல்லாமலோ, பலவீனமான PNI பயன்படுத்தியோ அல்லது பாதுகாப்பு அமைப்புகளை புறக்கணித்தோ பயன்படுத்துகிறார்கள். இதனால் நமது தகவல்கள் தவறான நபர்களின் கைகளுக்கு செல்லும் அபாயம் அதிகரிக்கிறது. அப்படியானால் நமது மொபைலை எப்படி பாதுகாப்பது? முதல், வலுவான ஸ்கிரீன் லாக் பயன்படுத்துங்கள். பின், பாஸ்வேர்டு அல்லது ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி போன்ற பாதுகாப்பு முறைகளை எப்போதும் இயக்கி வைத்திருங்கள். இரண்டாவது, உங்கள் மொபைலின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்றும் ஆப்ஸை தொடர்ந்து அப்டேட் செய்யுங்கள். இந்த அப்டேட்ஸ் புதிய வசதிகளுக்காக மட்டுமல்ல, பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யவும் உதவுகின்றன. மூன்றாவது, தெரியாத லிங்க்ஸ் அல்லது மெசேஜஸை கிளிக் செய்யாதீர்கள். உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும், பரிசு வென்றுள்ளீர்கள், OTP உடனே பகிருங்கள் போன்ற செய்திகள் வந்தால் முதலில் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், எந்த வங்கியும் OTP அல்லது பாஸ்வேர்டை தொலைபேசி அல்லது செய்தி மூலம் கேட்காது. நான்காவது, ஆப்ஸை அதிகாரப்பூர்வமான ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்யுங்கள். தெரியாத இணையதளங்களிலிருந்து ஆப்ஸ் நிறுவுவது உங்கள் மொபைலில் தீங்கு விளைவிக்கும் மென்பொருட்களை நிறுவுவதற்கு சமம். ஐந்தாவது, பப்ளிக் வைஃபை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். இலவச வைஃபை வசதியாக இருந்தாலும் பாதுகாப்பற்ற நெட்வொர்க்கில் முக்கியமான வங்கி பரிவர்த்தனைகள் அல்லது இரகசிய தகவல்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆறாவது, உங்கள் மொபைலில் உள்ள முக்கியமான தகவல்களை கிளவுட் அல்லது பாதுகாப்பான இடத்தில் பேக்கப் செய்து வைத்திருங்கள். இதனால் மொபைல் தொலைந்தாலும் அல்லது பழுதானாலும் உங்கள் தகவல்களை மீண்டும் பெற முடியும். இப்போது ஒரு சிறிய உண்மை, பெரும்பாலான சைபர் அட்டாக்குகள் மிகவும் சிக்கலான தொழில்நுட்பத்தால் நடப்பதில்லை. மனிதர்களின் கவனக்குறைவுதான் அதற்கு காரணமாகிறது. ஒரு தவறான கிளிக், ஒரு பலவீனமான பாஸ்வேர்டு அல்லது ஒரு போலியான லிங்க், இவை அனைத்தும் பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில எளிய பழக்கங்கள், வலுவான பாஸ்வேர்டு அல்லது பின் பயன்படுத்துங்கள், 2-factor authentication via 2FA இயக்குங்கள், ஆப்ஸ் மற்றும் சாஃப்ட்வேரை அப்டேட் செய்து வைத்திருங்கள், சந்தேகத்திற்குரிய லிங்க்ஸ் மற்றும் QR கோட்ஸை தவிர்க்குங்கள், OTP பாஸ்வேர்டு போன்றவற்றை யாருடனும் பகிர வேண்டாம். மொபைல் தொலைந்தால் உடனடியாக அதை லாக் அல்லது இரேஸ் செய்யும் வசதிகளை முன்கூட்டியே இயக்கி வைத்திருங்கள். நமது மொபைல் என்பது ஒரு சாதனம் மட்டுமல்ல, அது நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வேலைக்கும் நிதிக்கும் ஒரு முக்கியமான திறவுகோல். அதை பாதுகாப்பது ஒரு IT துறையின் பொறுப்பு மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஆகும். மொபைலை பாதுகாத்தால் உங்கள் தகவல்கள் பாதுகாப்பாகும். தகவல்கள் பாதுகாப்பாக இருந்தால் உங்கள் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும். நம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது கதவை பூட்டுகிறோம், இருசக்கர வாகனத்தை நிறுத்தும் போது பூட்டுகிறோம், பணப்பையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பாலான தகவல்களை வைத்திருக்கும் மொபைல் போனை அதே அளவுக்கு பாதுகாக்கிறோமா? இன்றைய உலகில் மொபைல் போன் என்பது வெறும் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, நமது வங்கி தகவல்கள், அலுவலக மின்னஞ்சல்கள், சமூக வலைத்தளங்கள், புகைப்படங்கள், ஆவணங்கள், கடவுச்சொற்கள் என நமது வாழ்க்கையின் பல முக்கியமான தகவல்கள் அனைத்தும் அதில் இருக்கின்றன. அதனால்தான் மொபைல் பாதுகாப்பு என்பது இன்று ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பாகும். முதலில், வலுவான ஸ்கிரீன் லாக் பயன்படுத்துங்கள். உங்கள் மொபைலில் எப்போதும் வலுவான பின், பாஸ்வேர்டு, ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஸ் ஐடியை பயன்படுத்துங்கள். 1031 அல்லது உங்கள் பிறந்த ஆண்டு போன்ற எளிதில் யூகிக்கக்கூடிய பின்களை தவிர்க்குங்கள். உங்கள் ஸ்கிரீன் லாக் தான் உங்கள் மொபைலின் முதல் பாதுகாப்பு கதவு. இரண்டாவது, மொபைலை எப்போதும் அப்டேட் செய்யுங்கள். பலர் பிறகு அப்டேட் செய்கிறேன் என்று தள்ளி போடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட்டிலும் புதிய வசதிகள் மட்டுமல்ல, முக்கியமான பாதுகாப்பு திருத்தங்களும் இருக்கும். எனவே உங்கள் மொபைலும் ஆப்ஸுகளும் எப்போதும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். மூன்றாவது, தெரியாத லிங்க்ஸ் மற்றும் மெசேஜஸில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும், நீங்கள் பரிசு வென்றுள்ளீர்கள், உடனே இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள். இப்படிப்பட்ட செய்திகள் வந்தால் உடனே நம்பாதீர்கள். லிங்கை திறப்பதற்கு முன் அது உண்மையானதா என்று சரிபாருங்கள். மிக முக்கியமாக, OTP, பாஸ்வேர்டு, CVV அல்லது பேங்க் பின் போன்ற தகவல்களை யாருடனும் பகிர வேண்டாம். எந்த வங்கியும் அல்லது நம்பகமான நிறுவனமும் இந்த தகவல்களை தொலைபேசி அல்லது SMS மூலம் கேட்காது. நான்காவது, ஆப்ஸை பாதுகாப்பான இடத்திலிருந்து மட்டுமே இன்ஸ்டால் செய்யுங்கள். கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் போன்ற அதிகாரப்பூர்வ தளங்களில் இருந்து மட்டுமே ஆப்ஸை பதிவிறக்கம் செய்யுங்கள். மேலும் ஒரு ஆப் என்னென்ன அனுமதிகளை கேட்கிறது என்பதை கவனமாக பாருங்கள். தேவையில்லாத பெர்மிஷன்ஸை வழங்க வேண்டாம். ஐந்தாவது, பப்ளிக் வைஃபை பயன்படுத்தும் போது கவனம். விமான நிலையம், காஃபி ஷாப் அல்லது மால்களில் கிடைக்கும் இலவச வைஃபை வசதியாக இருக்கலாம். ஆனால் அந்த நெட்வொர்க்கில் இன்டர்நெட் பேங்கிங் அல்லது முக்கியமான அலுவலக தகவல்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆறாவது, 2-factor authentication 2FA ஐ இயக்குங்கள். உங்கள் ஜிமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் பேங்கிங் ஆப்ஸ் போன்ற முக்கியமான கணக்குகளில் 2-factor authentication இயக்குங்கள். இது உங்கள் பாஸ்வேர்டு யாருக்காவது தெரிந்தாலும் உங்கள் கணக்கை பாதுகாக்கும் கூடுதல் பாதுகாப்பு அடுக்காக செயல்படும். கடைசியாக, பேக்கப்பு எடுக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். மொபைல் தொலைந்து போகலாம் அல்லது பழுதாகலாம். அதனால் உங்கள் முக்கியமான புகைப்படங்கள், ஆவணங்கள் மற்றும் கான்டாக்ட்ஸ் ஆகியவற்றை கிளவுட் அல்லது பாதுகாப்பான இடத்தில் பேக்கப் செய்து வைத்திருங்கள். சைபர் குற்றவாளிகள் எப்போதும் புதிய வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் சில எளிய பாதுகாப்பு பழக்கங்களை பின்பற்றினால் பெரும்பாலான ஆபத்துகளை தவிர்க்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 6 முக்கிய விஷயங்கள். வலுவான பாஸ்வேர்டு அல்லது பின் பயன்படுத்துங்கள். உங்கள் மொபைலையும் ஆப்ஸ்களையும் அப்டேட் செய்யுங்கள். தெரியாத லிங்க்ஸ் ஐ கிளிக் செய்யாதீர்கள். OTP மற்றும் பாஸ்வேர்டை யாருடனும் பகிர வேண்டாம். 2-factor authentication ஐ இயக்குங்கள். முக்கியமான தகவல்களை பேக்கப் செய்து வைத்திருங்கள். இறுதியாக ஒரு வரி, மொபைலை பாதுகாப்பாக வைத்திருப்பது என்பது ஒரு சாதனத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, உங்கள் தகவல்களையும் உங்கள் தனியுரிமையையும் உங்கள் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். எனவே மொபைல் பாதுகாப்பை இன்று முதல் ஒரு பழக்கமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
2: மொபைல் பாதுகாப்பு குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9444634352.

டேமான் மியூசிக்ல அனிதா சந்தோஷ் ஹரிஹரன் இணைந்து பாடியது அந்த பாடல் சாட்டை படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 8:07. நம்ம குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு தகவல் கூட காத்துட்டு இருக்கு. இளையராஜா அவர்கள் 1540 திரைப்படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்கார் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அடுத்ததாக ஒரு படத்துக்கு வந்து அவர் இசையமைச்சு ரெடியாக வந்து பாடல்கள் எல்லாம் வந்து காத்துட்ருக்கு, அந்த பதிவுகள் இசைப்பதிவுகள் எல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அந்த படம் வந்து தட்டு வண்டி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துக்கு தான் இசையை வந்து அடுத்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இளையராஜா இசையமைச்சு உருவாக்கிட்டு இருக்கிற அடுத்த படம் தட்டு வண்டி. இந்த படத்தை ஆவலோடு காத்துட்ருக்குறோம் நம்ம எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன்டு ஊட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

drive time beats, back to back songs. முத்தான மூணு பாட்டு, இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
0: எட்டு மணி 46 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ், பிரேக் ஃப்ரீ சாங்ஸ். அடுத்ததா 12B மஜ்னு மின்னலே படங்களில் இருந்து பாடல்கள்.

0: இனி கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: பாடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ராஜபார்வை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது அந்த பாடல்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
0: இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வில்வித்தை கத்துக்கணும்னு ஆசை. கத்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே வில்வித்தையில நம்மளை மிஞ்சின ஆள் வேற யாரும் இருக்கக்கூடாது, இதுதான் அவன் ஆசை. பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு குரு இருந்தார். வில்வித்தையில ரொம்ப கெட்டிக்காரர். 100 அடி தூரத்தில் ஒரு சின்ன இலையை குறி வச்சு அம்பை விடுவார். அம்பு அந்த இலையை சரியாக தொலைச்சிட்டு போடும், அவ்வளவு கெட்டிக்காரர். அவர்கிட்ட இவன் போனான். என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்குங்க, வில்வித்தை கற்றுக் கொடுங்கன்னு. அவர் சொன்னார், முதல்ல கண்களை மூடாமல் உன்னிப்பாக பார்க்கறதுக்கு கற்றுக்கோ, அதுக்கப்புறம் இங்கே வாங்கினார். இவன் திரும்பி வீட்டுக்கு போனான். வீட்டில் இருந்த தறியில் அந்த ஊடும் பாவும் நகர்றத கண் சிமிட்டாமல் பார்த்து பழகிக்கிட்டான். இந்த நெசவு தொழிலில் இந்த பயிற்சி முடியறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த குருவை தேடிட்டு போனான். கண் சிமிட்டாமல் பார்க்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சரி இப்போதான் நீ முதல் படியில் இருக்கிற, இனிமே பார்வையை கூர்மப்படுத்திக்கோ. கண்ணுக்கு தெரியாத பொருள் தெரியணும், சின்ன பொருள் கூட உன் கண்ணுக்கு பெருசாக தெரியணும், இதையும் பழக்கப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன வந்து பாருன்னு விட்டார். சரின்னு சொல்லிவிட்டு இவன் மறுபடியும் வீட்டுக்கு போனான். தோட்டத்தில் உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சியை எடுத்து அதை ஒரு புல் இதழில் வச்சான். அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து ஜன்னலில் தொங்க விட்டான். தினமும் பூச்சியை உத்து பார்க்க வேண்டியது. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். முதல்ல பூச்சி சரியாக தெரியல, நாள் ஆக ஆக அது பெருசாச்சு, நல்லா பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குருக்கிட்ட வந்தான். கொஞ்ச நாளில் எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டான். அவர் கற்றுக் கொடுத்தார். வில் வித்தையில் நிபுணன் ஆகிட்டான். 300 அடி தூரத்தில் உள்ள சிறிய இலையை கூட சரியாக குறி வச்சு அடித்து அம்பால தொலை போட்டுட்டான். ஒரு கோப்பையில் தண்ணீரை நிரப்புறது, அதை வலது கை முழங்கையில் வைக்கிறது, அப்படியே வச்சுக்கிட்டு அம்பை விடுறது, குறியும் தவறாது, கோப்பையில் உள்ள தண்ணியும் சிந்தாது. இனிமேல் அவன் சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவனை மிஞ்சறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதே அவனுடைய குறிக்கோள். அதுக்கு தடையாக ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் தான் கற்றுக் கொடுத்த குரு, அவர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சான். அவருக்கு தெரியாமல் ஒரு அம்பை எடுத்து விட்டான். ஆனால் அந்த குரு கண் இமைக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த அம்பை தட்டி விட்டுட்டார். அதுக்காக சீடன் பேரில் கோவப்படல. அவனை கூப்பிட்டு சொன்னார், இதை பாருப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், என்னை விட பெரிய குரு ஒருத்தர் இருக்கிறார், அதுவும் அந்த மலை உச்சியில் இருக்கார், அவர்கிட்ட நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டார். உடனே சீடன் அந்த பெரிய குரு கிட்ட போனான். நான் வில்வித்தையில் கெட்டிக்காரன் தானா அப்படின்னு எனக்கு தெரியணும்னா. அந்த குரு கேட்டார், சரி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உன்னால் வில் அம்பு இது ரெண்டும் இல்லாமல் குறி வைக்க முடியுமான்னு கேட்டார். இப்படி கேட்டுவிட்டு அவனை ஒரு மலை உச்சி விளிம்புக்கு கொண்டு போய் நிறுத்தினார். எட்டி பார்த்தா கீழே பயங்கரமான பாதாளம், அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சுட்டுது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டான். இப்போ அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, வில்வித்தைனா என்னன்னு பாருன்னார். உங்கள் வில்லு எங்கன்னா, வில்லா அது எதுக்கு, வில்லு அம்பும் தேவைப்பட்டால் நீ இன்னும் ஆரம்ப நிலையிலே இருக்கிறேன்னு அர்த்தம், உண்மையான வில்வித்தைக்கு அது ரெண்டும் தேவையில்லைன்னார். 9 ஆண்டுகள் அவர்கிட்ட இருந்தான். அதுக்கப்புறம் ஆணவம் அவங்ககிட்ட இல்லை, பக்குவம் அடைஞ்சுட்டான். பழைய குரு மறுபடியும் அவனை வந்து பார்த்தார். நீ இப்போ நிபுணன் ஆயிட்ட, உன்னுடைய கால்களை தொடரத்துக்கு கூட நான் அருகதை இல்லாதவன்னார். யாராவது வில்வித்தையை பற்றி கேட்டால் அவன் சொல்லுவான், பேச்சின் உச்சக்கட்டம் மௌனம், செயலின் உச்சக்கட்டம் செயலின்மை, வில்வித்தையின் உச்சக்கட்டம் வில்லை எய்தாமல் இருப்பது தான் அப்படிமா. அதுக்கப்புறம் தான் அவன் புகழ் எங்கும் பரவிச்சு. ஒரு நாள் ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்கே இவனுக்கு பழக்கப்பட்ட பொருள் ஒன்று இருந்திருக்குது.

0: அதை பார்த்தான். அது என்னங்கிறது இவனுக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல. யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த நண்பனையே கேட்டானா, அது என்னது, அதை ஏன் இங்கே வச்சிருக்கிறேன்னு கேட்டிருக்கான். இப்போ அந்த நண்பன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறான், நீ வில்வித்தையில் சிறந்த நிபுணன் ஆகிட்ட, அதனால தான் அது என்னங்கிறத மறந்துட்ட. அது என்னன்னா அதுதான் வில்லும் அம்பும் அப்படின்னு. ஆனால் இதுதான் நிபுணத்துவத்தின் உச்சநிலை. நாமெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களை மறந்துடுறோம், அதனால் அதிலெல்லாம் நிபுணத்துவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் வீட்டில் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டானா, அது என்னம்மா என்னமோ குச்சி மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் என்ன தவிர எல்லாருமே அதை தினமும் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதுதான்ப்பா பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் பல் விளக்குறதுன்னு ஒரு காரியம் உண்டு, அதை செய்கிறதுக்காக தான் உபயோகப்படுகிற பொருள் அது அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. வாழ்க்கைங்கிறது பல நுட்பங்களை உடையது, அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:17 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தலைப்புல நம்ம பேசலாம். இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுல வந்து மாயத்தூண்டில் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகி தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9444263542 9442643542.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம்: கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 46 ரூபாய், வெண்டைக்காய் 48 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 24 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 30 ரூபாய், அவரை 75 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், பீர்க்கங்காய் 53 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய் மற்றும் அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் 50 மற்றும் 55 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் 63 ரூபாய், பெரிய வெங்காயம் 43 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 50 ரூபாய்க்கும், தேங்காய் 59 ரூபாய்க்கும், மாங்காய் 45 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மரவழிக்கிழங்கு 48 ரூபாய், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 55 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 மற்றும் 50 ரூபாய், பீட்ரூட் 55 மற்றும் 50 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், பட்டாணி 150 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 220, 190 ஆகிய விலைகளில் விற்கப்படுகிறது. இஞ்சி 180 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 50 மற்றும் 60 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 140 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோளக்கதிர் 30 மற்றும் 25 ரூபாய், எலுமிச்சம்பழம் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 மற்றும் 200, மாம்பழம் 100 மற்றும் 180, வாழைப்பழம் பூவன்பழம் 50 ரூபாய், ரஸ்தாளி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 45, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசிப்பழம் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி கீரை பழவகைகளின் விற்பனை நிலவரம். எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்தந்த பாடல் மேகம் கருத்திற்கு படத்திற்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

மௌனராகம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்தது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக்.

எண்டங்கை கல்யாணி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். ஊட்டியின் சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு என்ன வரும்? மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள், வளைந்து வளைந்து செல்லும் மலை பாதைகள், வண்ணமிகு சந்தைகள் மற்றும் பனித்துளிகள் படரும் குளிர். இங்கே வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் அவர்களுடன் கொண்டு வருவது நினைவுகளும் கனவுகளும் தான். சுற்றுலா என்பது ஒரு அனுபவம், ஒருவர் வாழ்வில் சிறிய அத்தியாயமாய் மாறும் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு பின்னணியாய் நிற்கும் ஒன்று இசை. நண்பர்களே,

ஒவ்வொரு பாடலும் ஒரு உணர்வை தாங்கிக் கொண்டிருக்கும். ஒருவருக்கு அந்த பாடல் அவருடைய முதல் காதலை நினைவுபடுத்தலாம், இன்னொருவருக்கு அது குடும்பத்தோடு கொண்டாடிய விடுமுறையை நினைவுபடுத்தலாம், சிலருக்கு அது சொந்த ஊரை நினைவில் கொண்டு வரும், சிலருக்கு ஒரு இனிய பயணத்தை நினைவில் கொண்டு வரும். இசை எல்லைகளை தாண்டும், மொழியையும் மதத்தையும் நாட்டையும் கடந்து செல்லும். இன்று அந்த இசை ஊட்டியின் அழகோடு கலந்து விடுகிறது. வாருங்கள் நண்பர்களே, இந்த இசை பயணத்தில் நாமும் இணைந்து நம் மனதையும் இனிமையாய் நிரப்பிக் கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பயணிகள் விருப்பம்.

0: பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சிக்காக முதல் சுற்றுலா பயணி கூட நம்ம பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: காஞ்சனா.
0: ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.
0: அப்படி எப்படி, ஃபேமிலி கூட வந்திருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்களா, எப்படி வந்திருக்கீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட. விவசாய டூர் வந்திருக்கோம்.
0: விவசாய டூர்னா யார் யார் யார் யாரெல்லாம்?
1: அக்ரி மூலமா வந்திருக்கோம்.
0: அப்படி உங்களது ஒரு அமைப்பா? ஓகே, அந்த அமைப்பு பத்தி சொல்லுங்க.
1: தோட்டக்கலை விவசாயத்தை பத்தி.
0: அப்படியா, என்ன என்ன விவசாயம் பண்றீங்க நீங்க?
1: வேர்க்கடல இருந்து நெல் இருந்து எல்லாமே பண்ணுங்க.
0: அப்படி எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: பரம்பரை பரம்பரையா வருது.
0: ஓகே, நிறைய தொழில் இருக்கு, விவசாய தொழில் பண்றீங்க, உங்க தொழில எவ்வளவு பெருமையா நினைக்கிறீங்க நீங்க?
1: விவசாயம் இருந்தாதான் சார் எல்லாமே சாப்பிட முடியும். என்னதான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் விவசாயிங்க மண்ணுல கை வைக்கல சாப்பிட முடியுங்களா?
0: கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்ப பெருமையா நினைக்கிறீங்க விவசாயின்றது?
1: ஆமா. ஓகே, நான் நினைக்கிறேன் என் பையனே கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான், இருந்தாலும் எனக்கு விவசாயம் பிடிக்குது.
0: அப்படியா, நீங்க என்ன என்ன பண்றீங்க விவசாயத்துல, என்ன பண்றீங்க நீங்க?
1: தக்காளி, வேர்க்கடலை, எள்ளு எல்லாமே செய்யும் சார்.
0: ஓகே, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எங்களது பரம்பரை பரம்பரை.
0: விவசாய தொழில்நுட்பம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே, சில பேர் கெமிக்கல் யூஸ் பண்றாங்க, சில பேர் வந்து நேச்சுரலா வர இயற்கை உரம் எல்லாம் போடுறாங்க, நீங்க என்ன மாதிரி விவசாயம் பண்றீங்க?
1: நாங்களும் அந்த மாதிரி இயற்கை உரம் இல்லைங்க சார்.
0: ஓகே,
1: செயற்கை உரம் தான்.
0: அப்படியா. ஓகே, எத்தனை ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கீங்க நீங்க?
1: எங்களுக்கு 8 ஏக்கர் இருக்கு.
0: ஓகே, பாடலெல்லாம் கேட்டு விவசாயம் பண்ணுவீங்களா நீங்க?
1: ஆமாங்க சார், செல்லில் வச்சுட்டு.
0: சரி சரி சரி. இப்ப ரெகுலரா கேக்குற, எப்போது தொடர்ந்து கேக்குற ஒரு பாடல்ல எந்த பாடல் சொல்வீங்க?
1: எம்ஜிஆர் பாட்டு பிடிக்கும்.
0: ஓகே, எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஏன் ரொம்ப பிடிக்கும்? தத்துவங்களுக்காக ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஆமாங்க சார், எம்ஜிஆர் இது எங்களுக்கு பிடிக்கும்.
0: அப்படியா,
1: அவர் நேர்மை பிடிக்கும்.
0: ஓகே ஓகே, உங்க விருப்ப பாடல் கொடுத்துடலாமா?
1: ஓகே,
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ சார்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஃபைன் ஃபாரஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கோம். அங்க சுற்றுலா வந்திருக்க இன்னொரு சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விஜயா.
0: விஜயா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: தருமபுரி மாவட்டம்.
0: அப்படியா? ஓகே. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க, சில பேர் வந்து குடும்பத்தோட சுற்றுலா போறாங்க. நீங்க உங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் தெரியாத ஆளுங்களோட ஒரு கூட்டமைப்பா வந்திருக்கீங்க இல்லையா, இந்த அனுபவம் எப்படி இருக்கு?
1: நல்லா ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கு.
0: ஓகே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கேங்ல?
1: ஒரு 5 ஊர்.
0: அப்படியா? இதுல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு?
1: இப்ப நேத்து தான் வந்து அறிமுகம் ஆனா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பேர் பேர் சொல்லுங்க இந்த குரூப்ல.
1: எங்க குரூப்ல எனக்கு எங்க ஊர்த்து பத்தி தான் தெரியும். எங்க ஊர் தான்.
0: சரி சரி சொல்லுங்க.
1: முதல்ல பூர்ணிமா.
0: ஓகே.
1: அப்புறம் ரத்னம்மா.
0: ஓகே.
2: சித்ரா.
1: சரிதாம்மா. சொல்லுங்க. சரிதாம்மா. சித்ரா. காஞ்சனம்மா.
0: ஓகே. எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும்.
1: எல்லாமே பிடிக்கும்.
0: ஓகே. எத்தனை நாள் இருக்க போறீங்க ஊட்டியில?
1: அவ்வளவு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்.
0: அப்படி என்ன இடம் பாத்தீங்க இது வரைக்கும்?
1: ஃபர்ஸ்ட் மருதமலை பார்த்தோம்.
0: சரிங்க.
1: ரெண்டாவது எங்க அக்ரிகல்ஸ் பத்தி அதெல்லாம் போய் கூட்டு போய் காமிச்சாங்க சாருங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு.
0: ஓகே ஓகே.
1: ரெண்டாவது சிவன் இதுக்கு போயிட்டு வந்தோம், கோயிலுக்கு, ஈசா கோயிலுக்கு.
0: ஓகே ஓகே ஓகே.
1: இப்ப காலையில ஊட்டி.
0: அப்படியா? ஒரு நாள் தானே ஊட்டி?
1: இல்ல, காலையில மட்டும் வந்தோம், இன்னைக்கு ஃபுல் டே.
0: அப்படியா? ஊட்டி ஃபுல் டே போதுமா ஊட்டி சுத்தி பார்க்க?
1: அவ்வளவுதான் டைம் எங்களுக்கு.
0: ரெண்டு நாள். இது முதல் தடவையா நீங்க ஊட்டிக்கு வர்றது?
1: ஆமா, முதல் தடவை.
0: அப்படி இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையா? சினிமா பாடல்களை தான் பாத்திருப்பீங்க இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, எப்படி இருக்கு இந்த கிளைமேட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: கொஞ்சம் குளிரா தான் இருக்கு எங்களுக்கு. என்ன முதல் டைம் வந்துங்க.
0: ஒரு நாள் தான் போகுது, ஒரு நாளைக்கு மேல இருக்க மாட்டீங்க அப்ப இங்க.
1: போறா எங்களுக்கு டைம் இல்லையே.
0: அப்படியா?
1: ரெண்டு நாள் டூர் தான். ரெண்டு நாள் மட்டும்.
0: வருஷம் வருஷம் இப்படி போவீங்களா?
1: கூட்டிட்டு போனா போயிடும்.
0: அப்படி இதுதான் முதல் தடவை அப்போ உங்க கூட்டமைப்போட வருது? அப்போ
1: நான் வந்து முதல் தடவை. இதுல இருக்கிறவங்க வந்திருப்பாங்க.
0: ஓகே ஓகே. சரி சரி. தமிழ் பாடல்கள்லாம் விரும்பி கேப்பீங்களா நீங்க?
1: கேப்பேன்.
0: ஓகே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்னா எது சொல்வீங்க?
1: எம்ஜிஆர் பாட்டு. விவசாயத்தை பத்தி போடுங்க.
0: விவசாயத்தை பத்தி பாட்டு. அந்த பாடல் தான் கேப்பீங்களா?
1: எல்லா பாடலும் கேப்போம், ஆனா இப்ப அதுக்கு சம்பந்தப்பட்டதானே வந்திருக்கோம்.
0: சரி சரி.
1: அதனால விவசாய பாட்டு போடுங்க.
0: ஓகே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் கொடுத்துடலாம். தேங்க்யூ.
3: என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களேன். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
4: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யாரு தெரியுமா? யாரு யாருன்னு?
5: விவசாயி.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பூர்ணிமா.
0: ஓகே, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்க தர்மபுரியில இருந்து.
0: ஓகே, அப்ப நீங்க ஒரு விவசாயிதா இல்லையா?
1: சரி, விவசாயி. ஓகே,
0: நீங்க என்னென்ன விவசாயம் பண்றீங்க?
1: கல்லக்கா போட்டுறோம், நெல்லு, அப்புறம் மாட்டுக்கான தீவன பயிரெல்லாம் போட்டுறோம்.
0: சரி சரி சரி. ஓகே, நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலனா என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த சாங்.
0: ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு?
1: பிடிக்கும் சார், கொஞ்சம் ஃபேமிலியா ஒண்ணா இருக்காங்க.
0: ஓகே, வாணதி போல படத்துல இருந்தா. ஓகே, ரொம்ப பிடிக்கும் அந்த பாடம் உங்களுக்கு?
1: பிடிக்கும் சார்.
0: ஓகே, ரெண்டு வரி பாடுறீங்களா அந்த பாட்டு?
1: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
0: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.

0: பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார், என் பேர் மாதங்க. தருமபுரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம்.
0: அப்படியா, கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. இது முதல் தடவை ஊட்டி வருது நீங்க?
1: இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்.
0: அப்படியா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. எப்படி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சுற்றுலா பயண அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யும்,
0: அதுதான்
1: திடீர்னு வெயில் காயும்.
0: ஆமா, கெஸ் பண்ணவே முடியாது ஊட்டி கிளைமேட் இல்லையா. ஓகே, நிறைய இடம் இருக்குண்ணா. சுத்தி பாக்குறதுக்கு இடங்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்க இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச 3 இடம் எது சொல்வீங்க?
1: இந்த பிளவர் ஷோ,
0: ஓகே, நல்லா இருந்துச்சு. கார்டன் 1, ஓகே. அப்புறம்
1: அடுத்தது இந்த போட்ஸ் சவாரி,
0: போட் ஹவுஸ் பாத்திருக்கீங்க. ஓகே, அடுத்தது இந்த இடம்.
1: அடுத்தது இந்த இடமும் நல்லா இருக்கு. இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு.
0: ஓகே ஓகே, உங்க ஊர்ல இல்ல இதெல்லாம் இல்லையா?
1: இவ்வளவு 150 அடி இருக்குங்க.
0: ஆமா ஆமா ஆமா,
1: இதெல்லாம் ஒரு பழமையான ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னா வச்ச
0: நீலகிரி மாவட்டம் தனித்துவமான மரங்கள் இதெல்லாம்.
1: நான் பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கு,
0: சந்தோஷமா இருக்கு,
1: சிறப்பா இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே, இந்த சந்தோஷத்தோட ஒரு பாடல் கேட்கணும். என்ன பாடல் கேட்பீங்க நிகழ்ச்சியில?
1: சூப்பர் ஸ்டார்
0: ரஜினி ரசிகரா பண்ணீங்க. ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் ரஜினி?
1: நல்லா இருக்க பாட்டு போடுங்க, நீங்களா போடுங்க.
0: ஓகே, உங்க மனசு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ
1: தேங்க்யூ சார்,
0: நன்றி, தேங்க்யூ.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்.
2: குட் மார்னிங்.
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம். குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, 23rd காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஸ்காட்லாந்து. இந்த காமன்வெல்த் போட்டி எப்படி வந்தது என்ற வரலாற்றை பற்றி சிறிது பார்ப்போம். பிரிட்டிஷ் பேரரசின் ஆட்சியின் கீழ் முன்பு இருந்த உறுப்பு நாடுகளை விளையாட்டின் மூலம் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக காமன்வெல்த் விளையாட்டு போட்டி உருவானது. முதன் முதலில் கனடாவின் ஹாமில்டனில் 1930 நடந்தது. 11 நாடுகள் பங்கேற்றன. தடகளம், குத்துச்சண்டை, படகு வலித்தல், மல்யுத்தம் உட்பட 6 போட்டிகள் நடத்தப்பட்டன. நீச்சல் போட்டியில் மட்டும் பெண்கள் பங்கேற்றனர். இந்தியா 1934 முதல் காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கிறது. 2026 கிளாஸ்கோவில் இம்முறை 74 நாடுகள் சேர்ந்த 3000 நட்சத்திரங்கள் பங்கேற்க உள்ளனர். இதுவரை நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா 564 பதக்கம் வென்றுள்ளது. ஆம், காமன்வெல்த் போட்டியில் இந்தியா இதுவரை 18 முறை பங்கேற்றது. இதில் 203 தங்கம், 190 வெள்ளி, 171 வெண்கலம் என மொத்தம் 564 பதக்கம் இந்தியா வென்றுள்ளது. 2010 டெல்லியில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டில் அதிகபட்சமாக இந்தியா 38 தங்கம், 27 வெள்ளி, 36 வெண்கலம் என 101 பதக்கங்கள் கைப்பற்றின. காமன்வெல்த் விளையாட்டுக்கென வழக்கமாக போட்டி நடத்தும் நாடுகள் தனித்தனியாக லோகோ தேர்வு செய்யும். தற்பொழுது முதன்முறையாக ஒருங்கிணைந்த லோகோ உருவாக்கப்பட்டுள்ளது. வெற்றியை குறிக்கும் வகையில் ஆங்கில வி வடிவ 3 எழுத்துக்கள் இணைந்துள்ளன. சமத்துவம், மனிதநேயம், ஆற்றலை இது குறிக்கிறது. மேலும் ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா, கரிபியன், ஐரோப்பா, ஓசியானா என காமன்வெல்த் நாடுகள் இடம்பெற்ற பகுதிகளை பிரதிபலிக்கிறது. இன்றைய கேள்வி, தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் புதிய கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது, இதன் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை, தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் புதிய கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது, இதன் பெயர் என்ன?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேரம் 11:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு: பொறுத்தார் பூமியாழ்வார். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9342909 9344 9090 இந்த எண்களோட 118 அப்படின்ற எண்ணை ஆட் பண்ணிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 29661 இந்த எண்ணையும் ஆட் பண்ணி கால் பண்ணலாம். புது நேயர்களா இருந்தீங்கன்னா 8300 1918 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நீங்க கேட்டு இருக்கிறது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற தலைப்புல பேச போறோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நிதானமான நிதர்சனமான உண்மை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது பொறுமை அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான் இன்னைக்கு காலையில் நம்ம 7:30 குட் மார்னிங் நீல்கிரீஸ் கூட இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது கோபம் அப்படின்றத போட்டு உடச்சிருங்க, பொறுமையை வந்து அந்த இடத்துல வைங்க, அன்பை அந்த இடத்துல வைங்க, எல்லாருமே வந்து உங்களை நாடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற அழகாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சொல்றதுக்கு நேர் ஒருத்தர் வந்திருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மழையும்
1: இல்ல வெயிலும் இல்ல
2: அப்படின்னு
1: பொறுத்தார் பூமி ஆழ்வார்.
2: அது உண்மைங்க மேடம், 100% உண்மை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் எல்லா விஷயத்திலுங்க. மெயின் குடும்பத்துல வந்து ரொம்ப பொறுமை வேணுங்க. அது கூட்டு குடும்பம் இருக்குறங்க நாங்க, அதுல ரொம்ப பொறுமை வேணும். எப்படின்னா அம்மா ஒண்ணு சொல்லும், மனைவி ஒன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அதையெல்லாம் மைண்ட்ல ஏத்திட்டு வெளியே வாகனம் ஓட்டிட்டு போவோம். அந்த டென்ஷன்ல எதுவும் எல்லாமே வீட்டுல விட்டுட்டு வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்ப பொறுமையா போகணுங்க. அம்மா ஒண்ணு சொன்னாலும் அது அப்படி அவங்களுக்கு சாதகமா நம்ம பேசிட்டு, மனைவி சொன்னாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை வராம அந்த பொறுமையா நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போனோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. இது வரைக்கும் அப்படிதாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷமாச்சு. 23 வருஷமா கூட்டு குடும்பமா தான் இருக்கிறேங்க. ஆனா சண்டை சச்சரவு இல்லைன்னு எல்லாம் சொல்ல வரல, இருக்குங்க. ஆனா அது எப்படி சமயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பொறுமையா கையாண்டு கொண்டு போறோங்கிறத எங்க வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமா
1: இருக்கு.
2: ஆமாங்க, மனைவியும் முக்கியம், அம்மாவும் முக்கியங்க.
1: ரெண்டு பக்கமும் எப்படி நம்ம வந்து சமமா எடுத்துட்டு போறோம்ன்றது வந்து ஒரு ஆண் கையில தான் இருக்கு.
2: ஆமாங்க மேடம், அது எந்த பக்கம் சாராம நம்ம கரெக்டா நடுநிலையா இருக்கணுங்க. அந்த நேரத்துக்கு ஒரு இதா இருந்த ஒரு சங்கடமா இருந்தாலும் அத நம்ம பொறுமையா இந்த விஷயத்த முடிச்சிட்டு அலசி ஆராய்ஞ்சோம்னா அந்த யோசிச்சு பாக்குறப்ப ஓ கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிருவாங்க.
1: அவசரமா நம்ம முடிவு எடுத்தோம்னாக்கா யாராவது ஒரு பக்கத்தா நம்ம நிக்க முடியும் இல்லையா?
2: ஆமாங்க மேடம், இப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற, நம்ம பொறுமையா போயிட்டோம்னு அந்த பிரச்சனை நம்மளுக்கு பெருசாகாதுன்னு வைங்களே, அந்த மாதிரி வந்துருங்க. அதே மாதிரிங்க மேடம், இப்ப நம்மளுக்கு வேண்டிய பொறுமை மினிதான அவசியம். குடும்பத்தை தாண்டி வெளியேன பார்த்தா இந்த சாலை வாங்கின ஓட்டுறதுங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பொறுமையா வேணுங்க. அது இந்த சிக்னல்ல பாருங்க, ஆப்போசிட்ல நம்ம போயிட்டு இருப்ப சிக்னல் விழுந்திருக்குங்க, ஒரு 30 செகண்ட் இல்ல 40 செகண்ட் நம்ம போலாம். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏறி போய் நின்னு ஆப்போசிட்ல வர வண்டி விட மாட்டாங்க, அப்படியே எல்லாமே டிராபிக் ஆயிருக்கு. இது டெய்லி எங்க மேட்டுப்பாளையம் ரவுண்ட் ஆனவன நடக்குதுங்க. நின்னு அந்த 500 ரோட்ல நின்னா போதுங்க, அப்படியே கிளியர் ஆயிருங்க, நிக்க மாட்டாங்க. இந்த 500ல இருந்து போறவங்க மேட்டுப்பாளைய டவுனுக்குள்ள போறதுக்கு ஏறி ஏறி போய் அங்க டிராபிக் ஆக்கிடுவாங்க. அந்த நிதானம் பொறுமை அங்க அந்த இடத்துல என்ன சண்டை வருதுங்க, ஆளாளுக்கு வாகனத்துக்கு முன்னாடி விட்டு பின்னாடி விட்டு இடிச்சுக்கிறாங்க. இது ஏன்னா பொறுமையா நிக்கிறவனுக்கு இது ஒரு பாதிப்பாகுதுங்க. அவன் டிராபிக் ரூல்ஸ் இது பண்ணி தான் நின்னுட்டு இருப்பாங்க, இவங்க சண்டை பிடிச்சி அவங்களுக்கு பாதிப்பாகுங்க. அந்த மாதிரி சாலை இது போக்குவரத்துலயும் நம்மளுக்கு பொறுமை நிதானங்கள் வேண்டும். நம்ம எல்லா பயணமும் அமையுங்க.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி மேடம்.
1: நேர்களே, நீங்களும் இதே மாதிரி கால் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 9342 9090 9342 9090 8300 0019 இந்த எண்களோட 101.8 என்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த எண்ணையும் சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம்.

0: பதினோரு மணி 20 நிமிஷத்துல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்கு அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதா சமய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க மந்திரமூர்த்தி?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எல்லாம் சேமமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க.
1: அதான் இப்ப ரீசெண்டா, அதாவது நீங்க பூமி ஆழ்வார்னு சொன்னீங்க பாத்தீங்களா, பூமி சம்பந்தப்பட்டதுதான். அதாவது இந்த பொங்கல் பண்டிகை பாத்தீங்களா, அப்போ வந்து இந்த நிறைய கிழங்கு வகைகள் வந்து நிறைய கிடைக்கும். அந்த தை மாச அந்த பொங்கலை ஒட்டி நிறைய கிழங்கு வகைகள் அறுவடையாகி வரும். அதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி என் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா எல்லா காலகட்டத்துல அந்த கிழங்கு வகைகள் கிடைக்காதுன்னு. அதுல இப்ப சேப்பங்கிழங்குன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த சேப்பங்கிழங்குல வந்து சேப்பங்கிழங்கு எந்த பக்கம் வந்து நல்ல பெருசா கிடைக்கும். அதுல வந்து அந்த நுனியில வந்து அந்த முளை விழுறதுக்குள்ள ஒரு அந்த அமைப்பும் இருக்கும். ரொம்ப நாளா எங்க வீட்டுல பயன்படுத்தாம போட்டிருந்தாங்க. அப்ப ஒரு நாள் சொல்லி அதை அவங்க கட் பண்றச்ச வந்து நான் ஒரு 7 கிழங்கு இருக்கும். அந்த 7 கிழங்குல உள்ள அந்த நுனியை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருந்து வெயில்ல காய வச்சிருந்து எங்க வீட்டுக்கு பின்பக்கம் புழக்கடையில வந்து தரிசா கிடந்த பூமியில வந்து ஊன்றி ஊன்றி வச்சேன் பாருங்க. அப்போ வந்து எங்க வீட்டுல எல்லாரும் தமாண்டடிச்சாங்க, இந்த கிழங்காவது பயம் தரதாவது இதை போட்டு பராமரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேலி பண்ணாங்க. ஆனா வந்து நான் பொறுத்தே இது நிச்சயமா இது பலன் தரும் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. அது வந்து ஒரு ஒரு ஒரு 41 டேஸ் முடிஞ்சா ஒவ்வொரு மூட்டில இருந்து ஒவ்வொரு கலீரம் துளிரமா வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. ஹலோ,
0: கேக்க சொல்லுங்க.
1: அப்புறமா வந்து இப்ப வந்து அதாவது அது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இப்ப 6 மாசம் ஆரம்பிச்சேலா, அது வந்து ஒவ்வொன்றும் செடியாட்டு வந்துடுச்சு. அந்த இலையெல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. நிறைய கிழங்கு பூமியில இருக்குங்கிறத நம்பிக்கையை ஏற்படுத்துறது. அப்புறம் வந்து அந்த இலையில வந்து நாங்க ஒரு பட்சணம் பண்ணுவோம், அதை கூட அந்த இலையை கட் பண்ணி வீட்டுல பட்சணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, நீங்க வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத
0: நிரூபிச்சுட்டீங்க.
1: ஆமா, ஏன்னா வந்து பூமி தானே ஆண்டிருக்கு. பூமி வந்து நமக்கு வந்து அது வந்து சத்தியம் அது நிச்சயம் சொல்லிட்டு நமக்கு வாக்கு தந்து என்னுடைய வாக்கை பலிக்க வச்சு எல்லாரையும் சந்தோஷம் அடைய செய்யறது பாத்தீங்களா. அந்த அந்த சேப்பங்களுக்கு இடையில அந்த செய்யக்கூடிய பிரச்சனை வந்து எல்லா வித்தியாசமா செய்யற பழக்கம் கிடையாது. எங்க வீட்டுல நாங்க பண்ணுவோம், அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து பெண்களுக்கு நல்ல உகந்த உணவு. அப்புறம் வந்து அதை அப்பப்ப வந்து சாயங்காலம் வந்து அது டீ கூட அதை ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் ஒரு 2 மாசம் முடிஞ்சா நிறைய ஒரு மூட கிழங்கு வரும் நினைக்கிறேன்.
0: ஓகே, அப்படியே உங்களுடைய தோட்டம் ஃபுல்லாவே கிழங்கா காய்க்க போகுது. அத பார்த்து நீங்க அப்படியே பூரி படைய போறீங்க.
1: உங்கள் வாழ்த்து பலிதமாக என்னுடைய நன்றி.
0: நன்றி நன்றி கால் பண்ணதுக்காக. இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, அவங்க என்ன தகவலை ஷேர் பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர். வேலூர் கட்டிங்க கவிதா மேம்.
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க?
2: பொதுவாக பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனை அடுத்த படிநிலைக்கு தான் எடுத்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம வந்து வீடு அப்படிங்கறத கட்டுறோங்கிறது நம்மளுடைய கனவா இருக்கு மேம். ஆனா சில பேர் அவசர அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டி முடியுங்கன்னு புஷ் பண்ணுவாங்க. ஆனா அதற்குரிய அந்த ஆறுதல் டைம் அப்படிங்கறது பவுண்டேஷனுக்கு பில்டிங்க்கு கொஞ்சம் நாள் விடணும். அதே மாதிரி அந்த நல்ல இருக பற்றி சிமெண்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் விடணும். அப்ப வீடு கட்டுறது அப்படிங்கறது நம்ம கனவு, நம்ம லட்சிய கனவு கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. அங்க பொறுமையா அந்த ஒரு பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டி முடிச்சாதான் அந்த பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி அந்த நீடித்து நிலைத்த தன்மை அப்படிங்கறது வீடுகளுக்கு இருக்கும் மேம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய நபர்கள் மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பில்டர்ஸ் புஷ் பண்றாங்க. ஆனா மறைமுகமா அதனுடைய அர்த்தம் என்னன்னா நிறைய பில்டிங் கூட ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த பழைய கால வீடு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்ப கட்டுற வீடு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அந்த குடிய அந்த பிடிப்பு அப்படிங்கறது குடுறதுக்கு அந்த பொறுமை பண்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது மேம், நம்ம வார்த்தையில பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் கோபத்துல சில வார்த்தைகள் அப்படிங்கறத சொல்றாங்க, திட்டுறாங்க. அந்த சமயத்துல அவங்கள விட நம்ம பொறுமை அப்படிங்கிற விஷயத்த இழந்து என்னுடைய கருத்தை நான் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு கருத்தை நம்ம திணிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்மளுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கறது குறைஞ்சிரும் மேம். சொல்லுவாங்க, அவங்க அப்படி வார்த்தை பேசுறாங்க, நீயும் பொறுமை இழந்து பேசணும், அங்க பொறுத்து போக கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல பொறுமை அப்படிங்கறது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் அப்படிங்கறத உருவாகுமே.
0: ஆமா, ரெண்டு பேருமே கோவமா பேசினா ஒருத்தர் தணிஞ்சு போறதுல தப்பே இல்லையே.
2: தப்பே இல்லையே. அதே மாதிரிதான் மேம் இந்த கியூ சிஸ்டம் அப்படிங்கறது இருக்குமே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொறுமை அப்படிங்கறது இழந்துட்டு கியூ நடுப்புற பூந்துருவாங்க. அப்போ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பாடா இருக்கும். அந்த கியூ சிஸ்டம் அப்படின்னா என்ன டோக்கன் குடுக்கறாங்களோ, எந்த இடத்துல வராங்களோ, அவங்களுக்கு ஏத்தாற் போலதான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துலயும் அந்த ஒரு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது இல்ல மேம். ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த பொறுமை இளைஞர்களுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க மேம். அதற்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எண்ணம் மத்தவங்க வேலை அல்லது அவங்க சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறதுனாலதான் அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இழந்துருக்கு.
0: அவங்க இல்லனாலும் வாடகைக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வாடகைக்கு விடும் போது என்ன பண்ணுவாங்க, அவசர அவசரமா வீட்டை கட்டி அவசர அவசரமா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாம விட்டுருவாங்க. வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து அந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படுவாங்க. டேம்ப் ஆகும், சரியா அதை வந்து டேம் ப்ரூஃப் எல்லாம் போடாம, சரியா பட்டி பார்க்காம, சரியா மேல வந்து ப்ரூஃப் எல்லாம் போடாம அதை வந்து அவசர அவசரமா வாடகைக்கு கொடுத்துறதுனால அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது ஃபங்கஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து சிமெண்ட் எல்லாம் அப்படியே அப்படியே கொட்டும். ஒரு சில வீடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அந்த சைடு வால் எல்லாம் சரியா கவர் பண்ணாம, டாய்லெட் எல்லாம் வந்து சரியா பூசாம, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வீடு கட்டி நம்ம குடியிருக்கிறதா இருந்தாலும் சரி, வாடகைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, முழுமையான பணிகள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நிதானமா பணிகள் எல்லாம் முடிஞ்சிட பிறகு நம்ம கொடுக்கறது வந்து பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சொன்ன மாதிரி இந்த கியூல நிக்கும் போது கூட ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க காலையில இருந்து கால் கடக்க நின்றுட்டு இருப்பாங்க, நம்ம அப்படியே சைட்லயே நின்று வந்து அப்படியே முன்னாடி போகிறது, அதெல்லாம் ரொம்ப தவறு. நம்மளும் கியூல நின்று ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனா என்ன, நமக்கு எல்லாருக்குமே டெய்லி அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய பணிகள் இருக்கதான் செய்யுது. எங்கெங்க கியூ நிக்கணுமோ அங்கங்க கியூ நின்று நம்மளுடைய பணிகளை கவனிக்கிறது தான் முறையான ஒன்று. இன்னொருத்தருடைய உரிமைகளையோ இன்னொருத்தருடைய கால நேரத்தையோ நம்ம பறிக்கிறது வந்து அது முற்றிலும் தவறு அப்படின்னு தான் சொல்லணும்.

0: 11:31 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற தலைப்புல பேசிட்டே இருக்கோம். அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்சிக்கடைக்காரர் விஜயம் பேசுறேன் மேடம். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உற்சாகமா இருக்கிறேன்
0: மேடம். தர்மபுரி எல்லாம் எப்படி இருக்கு?
1: தர்மபுரி எல்லாம் நல்ல வெயில் அடிக்குது மேடம். நல்லா இதமான காத்தும் அடிக்குது. அந்த காத்து வச்சு அந்த வெயிலுக்கு தெரியல.
0: அப்படியே ஜாலியா இருக்கீங்க?
1: ஆடி மாசம் காத்து தானே?
0: ஆடி மாசம் காத்து. ஓகே, சூப்பர்.
1: ஆனா மழை இல்லாத போச்சுங்க.
0: மழை
1: ஒகேனெல்லாம் வறண்டு போச்சு. காவிரி ஒகேனக்கல்ல பாலைவனமா இருக்குது.
0: பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்து?
1: அதான் மேடம், ஒரு ஒரு சிற்பி வந்து சிலை வடிவமைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருந்தால்தான் அந்த சிற்பி வந்து அந்த சிலையை தத்ரூபமா வடிக்க முடியும். அவசரப்பட்டு

0: செஞ்சா அந்த அது அமைப்பெல்லாம் சரியா வராது.
1: ஆமா,
0: அந்த சிலை சிற்பிக்கு வந்து பொறுமை தேவை, அவசரப்பட்டா எந்த விதமும் ஆகாது. அதே மாதிரிதான் எந்த ஒரு தொழில் செஞ்சாலையும் அவசர அவசரமா செஞ்சா அந்த தொழில் வந்து சக்சஸ் ஆகுறதுல தொழில் தான் முடியுது. இதே நம்ம விஞ்ஞானிங்க வந்து ராக்கெட் செலுத்தணும் வந்தா கூட அவங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் பரிசோதனை பண்ணி தான் மேல அனுப்புறாங்க. அந்த ராக்கெட்டு வெற்றிகரமா செயல்படுது. எத்தனை பேர் அது விஞ்ஞானிங்க அந்த ஒரு ராக்கெட்டை செலுத்துறதுக்கு எத்தனை விஞ்ஞானிகள் கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் பொறுமை இல்லைன்னா அந்த ராக்கெட் வெற்றிகரமா போய் சேருங்களா?
1: கஷ்டம்.
0: படகோட்டிக்கு வருங்க, படகோட்டிகள கடல்ல போற படகு வந்து நம்ம ஆளுங்க கவனம் இருக்கிறது இல்ல, கொஞ்சம் வேகமா போ வேகமா போன்றாங்க. அது உற்சாகத்துல வேகமா போனா கடல் போட்டுக்கு வந்து நிறைய விபத்து ஆகுதுங்க. எதுக்குமே அவசரம்ன்றது ரொம்ப மடத்தனமான வேலைங்க. எதுக்குமே நம்ம படகோட்டினா கூட யாரு பேசுங்க கேட்கக்கூடாது, கரெக்டா நம்ம நம்பி 40 பேர் உட்காந்துக்கிறாங்கன்னா அந்த ஒருநூறு அந்த போட்டு ஓட்டுற அவருக்கு கேப்டன் தான் இருக்குது பொறுமை.
1: அத்தனை உயிரும் வந்து அவருடைய பொறுப்புல தானே இருக்கு இல்லையா?
0: ஆமா, இவங்க உற்சாகப்படுத்தணும் சொல்லிட்டு அவர் பொறுப்பியல் தானே படகு கமிழ்ந்து எல்லாம் விபத்துல முடியும் எல்லாம் போக சேர வேண்டியதான் நேரத்தோட. அதனால ஒரு வாகனம் ஓட்டி கொடுங்க. இப்போ ஒரு கணவாய் எல்லாம் வண்டி போகுதுன்னா பாட்டு கேட்கற சந்தோஷத்துல அந்த டிரைவர் வந்து கண் இமைக்காத கண் மூடாம வண்டி ஓட்டினாதான் கரெக்டா பொறுப்பா போய் அந்த இடத்துல போய் சேரும். அவரும் சந்தோஷத்துல மயக்கத்துல இருந்துட்டாருன்னா முடிச்சுங்க. பொறுமை இருந்துட்டாருன்னா அவசரப்படக்கூடாது. எதுலையுமே எந்த தொழில் ஆராய்ஞ்சி சிந்திச்சு அவசரப்படாத செஞ்சாவே எல்லாமே நல்ல முடிய முடியும். அதான் என்னுடைய கருத்து.
1: ஓகே, நன்றிங்க. அதாவது அவர் சொன்ன மாதிரி சிற்பக்கலை மட்டும் இல்லைங்க, ஆயக்கலைகள் 64 கற்கிறதும் கஷ்டம், அதை வந்து செயல்படுத்துறதும் கஷ்டம். முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து பொறுமை அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்லிட்டார். 11:35 ஆயிடுச்சு. நேயர்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும்னா 9342-9-0-9-3-4-9-0 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த நம்பரையும் ஆட் பண்ணி கால் பண்ணலாம். புதிய நேயர்கள் 8300-1919-8 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க.
2: நாலு காலு ரெண்டு கண்ணையும் எட்டு தசை கூச்சலிலே தட்டுகிற ஓசையில புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர

0: 11:41 ஆயிடுச்சுங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். ஊட்டி பண்பலைக்கும் அன்பான சூரிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர்ன் ஆண்டனி. எப்படி இருக்கீங்க சாரி?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாரி.
0: மதுரை எல்லாம் எப்படி இருக்கு? வெயிலா மழையா?
1: மதுரையா? கண்டிப்பா ஏன் கேக்குறீங்க? அதாவது சம்மர் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன்.
0: எல்லாருமே வந்து இதமான காலநிலை நிலவுதுன்னு சொல்றாங்க. நீங்க தான் பட்டையை கலப்புதுன்றீங்க.
1: ஐயா வேணும், கண்டிப்பா மதுரையில பயங்கர வெயில் சார். மறுபடியும் சம்மர் ஆரம்பிச்சது மாதிரி ஒரு நிலைப்பாடு. கண்டிப்பா வெயில் பயங்கர ஜாஸ்தி.
0: இந்த ஆடி மாச காத்து அதெல்லாம் கிடையாதாங்க?
1: ஆடி மாத காத்துல இயற்கை மாறிக்கிட்டு சரி. கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் ஆடி மாதம் எவ்வளவு வெயில் அடிச்சது, காற்றுதான் அடிக்க. நாங்க திருவள்ளியில இருக்கும்போது இயற்கை அதன் வேலையை அந்தந்த பருவ காலத்துக்கிட்டு தகுந்தாற் போல மாற்றம். இப்ப வந்து என்ன சொல்றதுன்னா, இயற்கை வந்து மனிதர்கள் மாற மாதிரி இயற்கையும் சேஞ்சாரு.
0: வா வா காத்தே நான் கூட வராது போல இருக்கேன் உங்க ஊர்ல.
1: ஆமா கண்டிப்பா. நாங்க எல்லாரும் ஊட்டிக்கு வரலாம்னு விட்டுருக்கோம். கண்டிப்பா
0: வாங்க, அப்படியாவது வாங்க எங்க ஊருக்கெல்லாம்.
1: உதகமண்டலத்தை பார்த்துட்டு அப்படியே வானொலியோட உங்களோட
0: வாங்க வாங்க வாங்க. எப்பொழுதுமே நாங்க வந்து உங்களுக்காக வரவேற்று காத்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற ஒரு தலைப்புல பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க.
1: சரி கண்டிப்பா. சரி, ரத்தின சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு முனிவர் இருக்காரு, ஒரு குருவானவர் இருக்காங்க.

0: அதை வச்சு மூணு மாணவர்கள் பயின்று வர்றாங்க. ஆமா, பயின்று வரும்பொழுது அவர்கள் குருவானவராக உபதேசம் செய்யறதுக்காக பயின்று வர்றாங்க. அப்ப அந்த குருவானவர் மூன்று பேர் அழைக்கிறாரு. அது முதலாம் நபர் வந்து அழைக்கிறாரு, மாணவனே நீ வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டாய், எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்க, நீ வந்து என்ன மாதிரி ஊழியர் செய்ய புறப்படு அப்படின்னு சொல்லி இவடைய நீ வாழ்க்கைய ஒரு என்ன சொல்றது ஒரு குருவான் அவருக்கு தகுதியான ஒரு நிலைப்பாட நீ ஏற்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இரண்டாம் நபர் அழைக்கிறாரு, அதன்படியே நீ ஒரு குருவான் அவருக்கு திறந்தார் போல ஒரு நிலைப்பாட ஏற்று ப்ராப்பரா பண்ணிருக்க, ஒரு என்ன சொல்றதுன்னா அப்படி முழுமையான ஒரு தேர்வு ஆயிருக்க, நீயும் புறப்படு, என்ன மாதிரி குருவா இருந்து ஒரு ஒரு ஊழியம் பண்ண பின்ன இரண்டாம் நபரும் அழைத்து விடுவது அனுப்பி விடுகிறாரு. மூன்றாம் நபர் வந்து என்ன செய்யறாரு, ஐயா என்னங்க யான்னு நீ இப்போ சிறிது காலம் இன்னும் இருக்கணும்னு கேட்டாரு. ஐயா நாங்க சார் கேக்குறீங்களா?
1: கேட்க சொல்லுங்க.
0: மூன்று பேரும் நான்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: 11:51 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேச அடுத்த நேர் கூட லைன்ல காத்திருக்கிறார், யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கவேல் பேசுறேங்க.
0: தங்கவேல், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், உங்களுடைய கருத்து
1: என்ன? பொறுத்தா பூமி ஆழ்றத கூட பொறுத்து இருக்கிறவங்க வந்து இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு 10 மணி நேரம் அவங்க பூமியில இருக்கிறாங்க. ஆனா அவசரமா இது பண்றவங்க வந்து அந்த பூமியில ஒரு இறந்து கூட ஒரு 3 மணி நேரம் கூட வீட்டுல வச்சிருக்க முடியுதுல்ல. அது பார்த்தா ரொம்ப நல்லது. நம்ம எல்லாம் வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ஆனா நைட்டு இறந்தாங்க மத்தியானம் தான் எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம சமுதாயத்துல பொறுமையா இருந்து நானும் ஒரு 2 குடும்பத்துல பாத்துட்டேன். இன்னொரு அம்மா அப்படித்தான் நைட்டு இறந்தது. அது அந்த அம்மா பயங்கரமான பொறுமை. எங்க அம்மாவோட அவங்க ரொம்ப பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம நான் பூமி ஆளுவான் சொல்றது வந்து உண்மையா தான். நீங்க பொருத்தவன் பூமி ஆளுவான் பொங்குனவன் காடாளுவான்னு ஒரு பேரு பேச்சே இருக்குதுங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்ற அதே மாதிரி எங்க அம்மா எல்லாம் பொருத்தா அந்த இறந்தன்னைக்கு கூட நம்ம நிம்மதியா அந்த அம்மா இருந்து பூமியில நேரம் இருந்து எடுத்துட்டு இருக்க மாதிரி ஆகி போயிருது. அதுதான் ரொம்ப நம்ம இருக்குங்க.
0: அவசரப்படக்கூடாது, நிதானமா சிந்திச்சு செயல்படணும் அப்படின்றத சொன்னீங்க. அவருடைய தொலைபேசி இணைப்புல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாவே அவருடைய லைன் வந்து த்ரூ ஆகல. அடுத்த நேர் லைன்ல இருந்தாரு, அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் பேசுறீங்க.
0: செல்வராஜ்,
2: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், உங்களுடைய கருத்து சுருக்கமா சொல்லுங்க.
2: பொறுத்தார் ஒரு வேலை செஞ்சான அவசரப்படாம செய்யணும் மேடம். எங்க தொழில் பார்த்து கைத்தறி நெசவு பார்த்து எங்க தொழில் பார்த்து ரொம்ப பொறுமையா செய்யணும். ஒரு அதாவது ஒரு பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு 9-6 இடம் வரும் மேடம். அது ஒரு இடம் இருந்தாலும் எங்க சீக்கிரம் மிஸ்டேக் ஆயிடும். அது பாத்தீங்கன்னா அவசரமா ரொம்ப அவசரமா செய்யக்கூடாங்க. ரொம்ப இருக்கிறது எவ்வளவு பொறுமையா வேலை செய்ய முடியுமா அவ்வளவு பொறுமையா வேலை செய்யணும். அதான் அவசரப்படம். அதாவது இந்த ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எந்த தொழிலுமே புடிபுடிலும் சிலர் பார்த்து தவறான முடிவு போயிருவாங்க. அதை தவிர்த்துக்கிறத இந்த வார்த்தை வந்திருக்கு மேடம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படி சொல்றத இந்த வார்த்தை வந்திருக்கு மேடம். பொறுமையா எந்த வேலை செஞ்சாலும் பொறுமையா செஞ்சு சக்சஸ் ஆன பூமி ஆட முடியும். அதுக்கு அர்த்தம் தான் மேடம் இப்படி நினைக்கிறேன்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி. அதாவது நம்ம வீட்டு வேலையானாலும் சரி எந்த வேலையானாலும் சரி கொஞ்சம் நிதானமா செஞ்சு பாருங்களேன், தட்டு மாறாம செஞ்சோம்னா அந்த வேலை வந்து சக்சஸ் ஆக முடியும். அதே வந்து நம்ம பதறிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து கண்டிப்பா சிதறும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம பொறுமையா சிந்திச்சு செயல்பட்டோம்னா கண்டிப்பா அந்த வேலையில வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இதுவரைக்கும் நிகழ்ச்சி அப்படியே சூப்பரா போயிடுச்சு. தொடர்பு கொண்டு பேசின எல்லா நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பா நன்றியை கூறி நிறைவா ஒரு பாடலையும் கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் கிளம்புறேன். This is a song which is gonna be a massive hit of the year. Thank you. மாடி சத்தா மனுஷன் தான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க மாடி சத்தா மனுஷன் தான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நிலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், சமையல் மற்றும் சேவை தொழில் வீட்டில் இருந்தபடியே செய்யும் திருமதி ஷீலா அலெக்சாண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரு இசை, இடம்பெறும் சொல் பச்சை, நேர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி, 4:00 எதிரும் புதிரும் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் வாழை சாகுபடி குறித்து விவசாயி சசிதரன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 குரு மகிமை இசை பேருரை நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று நாள் முழுவதும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியை கேட்கும் முன்பாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஸ்நேகிதியே,
3: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய குறிப்புகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு மற்றும் சமையல் குறிப்பு இவற்றை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் நாடு இது. அனைவரும் பெண்களை போற்றியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாடு முழுமையாக வலிமை பெற வேண்டுமானால் அங்குள்ள பெண்களுக்கு முதலில் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கிறார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களுக்கான நிகழ்ச்சி இது. உங்களுக்கான குறிப்புகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். 9344-1001018, 9342-1001018 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு உங்களது குறிப்புகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். 8300-1019-1018 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது குறிப்புகளை நீங்கள் தரலாம். முதற் குறிப்பு என்னுடையதாகட்டும். அதாவது, நம்ம டீ குடிக்கிற பழக்கம் ரொம்ப இருக்குது நமக்கு. டீ அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீயை நம்ம வந்து பல வகையில் மாடரேட் பண்ணி குடிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து சப்ஜா விதை. இந்த விதையை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்னா, நல்லா ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும். அப்படி ஊற வச்சு வைக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லுமே பயன்படுத்த முடியும். காலையில் ஊற வச்சதை ஒரு சாயந்தரம் வரைக்கும் பயன்படுத்த முடியும். இப்படி தண்ணியில் போட்டு ஊற வச்ச அந்த சப்ஜா சீட்ஸை நம்ம பிளாக் டீ வைக்கலாம். பிளாக் டீயில் கொஞ்சமாக லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம், அது கூட கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ். அதே மாதிரி பிளாக் டீ கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ், இதோட மின்ட் அதாவது புதினா, இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி பிளாக் டீ கொஞ்சம் லெமன் ஜூஸ், இது கூட கொஞ்சம் துளசி இலை, இது கூட சேர்த்துக்கலாம். சரி, எங்களுக்கு லெமன்னா கொஞ்சம் கோல்டுங்க, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னால் அதை விட்டுட்டு வெறும் சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் மின்ட், சப்ஜா சீட், துளசி, இந்த மாதிரி சேர்த்து டீயை நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கான கோல்டு மற்றது எல்லாமே நீங்கி நம்ம ரொம்ப நல்லாவே இருப்போம். இந்த டீயை நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப ஹீட்டான பாடி கூட கோல்டாகும். சூப்பரான இதை நீங்கள் வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். இப்போ அருமையான ஒரு பாடல் நீங்கள் தொடர்பு கொள்வோம் முன்பாக.

0: ஸ்நேகிதியா நிகழ்ச்சி கேட்டு சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட பேச ஒரு நேரம் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ
1: ஹலோ
0: வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: மேடம், என் பேர் நிஷா பேசுறேன். நிஷா,
0: உங்களை பத்தி சொல்லுங்க.
1: நான் வந்துட்டு ஒரு சின்ன கடை வச்சிருக்கேங்க.
0: சரிங்க.
1: ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய வேலைக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நிறைய இடத்துல ஒர்க்கும் பண்ணேன்.
0: சரி.
1: அப்புறமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, குழந்தையும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க்கும் பண்ண முடியல.
0: சரிங்க.
1: ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சப்ப சரி ஒரு கடை வச்சுக்கலாம், சின்னதா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சேன். நல்லா தோல்றீங்க, குழந்தையும் பாத்துக்க முடியுது.
0: அந்த கடையை தொடங்குறதுக்கு மூலதனம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது?
1: நான் வந்து மகளிர் மூலமா இது வாங்கினேன், சிறு தொழில் செய்யறதுக்கு. அவங்களும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, சீக்கிரமாவே லோனும் கிடைச்சது. அதை வச்சுதாங்க ஒரு சின்னதா போட்டேன். இப்ப வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது, குழந்தையும் பாத்துக்க முடியுது.
0: உங்க கடை எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
1: முன்னுக்கு அது எனக்கு ரொம்ப நாளா தெரியல, நான் அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன். அதனால எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்றது வந்து ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில வச்சு நம்ம சின்னதா ஆரம்பிச்சா அது வந்து கண்டிப்பா நல்லதா முடியும்.
0: இப்போ அந்த அளவுக்கு ஹோப்போட நீங்க வந்து நீங்களாவே கடை வச்சு சம்பாரிச்சு குழந்தையும் படிக்க வைக்க முடியுது, அப்படிதானே? குழந்தையும் படிக்க வச்சுக்கிறீங்க, வீட்டுக்கும் பாத்துக்கிறீங்க.
1: ஆமா மேடம், நானே சொல்லி கொடுத்துக்கறேன். கடைன்றதுனால நம்மளுக்கு எப்படி சொல்றது, சாத்தினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு உடல்நல பாதிப்பு இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு கூட போயிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க.
0: அதுதான்
1: ஒர்க் பண்ற பிளேஸ்ல அப்படி முடியாது இல்லைங்களா?
0: சூப்பர்.
1: செய்யலாம்.
0: ஓகே, ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி எல்லா பெண்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு சுய தொழில கத்து வச்சுக்கணும், தைரியமா அதை வந்து செய்யணும். ரொம்ப சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சித்தா பாடல் வந்து சாங் பாடுங்க.
0: கட்டாயமா உங்களுக்கான பாடல் வருது. குறிப்புகளும் நல்லா அழகா வந்து எல்லாருக்கும் எடுத்து சொன்னீங்க, அவேர்னஸா இருந்தது. தேங்க்யூங்க. ரொம்ப அருமையா நமக்கு இந்த ஸ்நேகிதி வந்து சுய தொழிலை பத்தி சொன்னாங்க. எல்லாருமே இதுவே நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொல்லி சொன்னா நம்ம தைரியத்தோட வாழ்க்கையில வாழ முடியும், அப்துல் கலாம் கண்ட பெண்மணியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு உங்களுக்காக ஒரு அழகான பாடலை ப்ளே பண்ணுறேன். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: 12:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதிய. பெண்களிடம் தைரியத்தையும் தன் காலில் நிற்கும் சுயசார்பு குணத்தையும் வளர்க்க பாடுபடுவேன் அப்படின்னு நம்மளுடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறி சென்றிருக்கிறார். பெண்கள் தன் காலில் நின்று சுய தொழில் செஞ்சு முன்னேறினாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கான முன்னேற்றம் சமுதாயத்திற்கான முன்னேற்றம் மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குமா.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: இன்னொரு சூப்பரான டிப்ஸ் கூட நான் சொல்றேன். அதாவது இந்த பாதாம் பெசன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்னென்னா ரொம்ப சாப்பிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாடியை ரொம்ப ஏற்றி விட்டுருமா, ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவில் சாப்பிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாடிக்கு உஷ்ணத்தை டோட்டலாகவே தணிக்கக்கூடிய சக்தியை அது பெற்றிருக்கான். அதனால் இந்த பாதாம் பெசன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன சின்ன கல்லாட்டம் நம்மளுக்கு காட்சி அளிக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு இது கல்லே தவிர உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டான ஒன்று. இதை கொண்டு வந்து தண்ணியில் நம்ம நைட்டு முழுக்க ஊற போட்டுடணும். அப்போ பஞ்சாட்டம் அப்படியே மேலே நிற்கும். இது நல்ல பாலில் கொஞ்சமாக சுகர் கலந்தோ இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஜூஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அது கூட இதையும் அந்த சப்ஜா சீடை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் இருக்க சூடானது தணிக்கப்படுதான். இது பெண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதை வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி கொடுத்தோன்னு சொன்னால் நம்மளுடைய உடலில் இருக்க சூடானது தணிஞ்சு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படும். இந்த டிப்ஸோடு நீங்கள் ஒரு பாடலை கேட்க போகிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஸ்நேகிதியே.

ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள், அருமையான டிப்ஸ் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ,

ஹலோ, அவங்களோட லைன் கட் ஆகிடுச்சு போல. இருந்தாலும் கூட இன்னொரு டைம் அவங்க ட்ரை பண்ணலாம்.

அப்புறம் ஸ்நேகிதி இருந்தாங்க நம்மளோட பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. மீண்டும் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது 12:33:28 ஆயிடுச்சு. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அழகு குறிப்புகள், ஆரோக்கிய

குறிப்புகள், சமையல் குறிப்புகள், இப்படின்னு நிறைய குறிப்புகளை நம்ம வந்து பகிர்ந்து கொண்டிருக்கோம். இப்போது இன்றைக்கு நம்ம பார்த்த குறிப்புகளில் சமையல் குறிப்பு நம்ம எப்படியோ பார்த்துட்டோம். அடுத்தது ஆரோக்கியத்திற்கான ஒரு குறிப்பு. அதாவது சிலர் அடிபட்டுட்டு வருவாங்க, அந்த அடி ரொம்ப லேசான அடியாக இருக்கும், மேலே வெறும் மசில்ஸ் மேலே மட்டும்தான் அந்த அடி பட்டிருக்கும். அப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்யலான்னா, கொஞ்சம் கொள்ளு இல்லாட்டி உப்பு இந்த மாதிரி பொருட்களை, கல் உப்பாக இருக்கணும், இந்த மாதிரி பொருட்களை கொஞ்சம் நல்லா ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா சூடாக்கிக்கணும். அதுக்கப்புறமா அவற்றை வந்து நம்ம ஒத்தரம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த வலியானது உடனே நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கூட இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரியான குறிப்புகளை நீங்கள் இந்த ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

0: நம்மளோட பேச ஒரு சிநேகிதி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: நான் பிஷப் டவுன்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சூப்பர் தான், சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: இப்போ முற்றிலும் வீட்டுல அடிபட்டுச்சுனாக்கா ரத்தம் வராது, ஆனா வீங்கிட்டு இருக்கும் மேடம். அதுக்கு உப்பும் கொள்ளும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சூடா காலில் ஒத்தரம் கொடுத்தாக்கா அந்த வலியெல்லாம் போகும் மேடம்.
0: சூப்பருங்க, யார் சொல்லி கொடுத்தா?
1: இது எங்க அம்மா தான் செய்வாங்க.
0: ஓகேங்க, சூப்பர் தான். நாங்க கூட இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம், அதனால தான் கேட்டேன் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு.
1: எங்க அம்மா அவங்க செய்வாங்க மேடம். அப்பெல்லாம்
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: ஓகே, அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. சரி, உங்களுக்கான பாடல் தரம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி வந்து பேசலாம்.
1: சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூங்க, தேங்க்யூங்க. நாங்கள் சொன்ன டிப்ஸை கூட திருப்பி சொல்ல முடியும். சூப்பராக இதே மாதிரியான டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் சொன்னால் அது உண்மை, அப்படி தானே அர்த்தம். அதனால செஞ்சு பாருங்கள். ஆனால் லேசானதாக அடி இருக்கும்போது இதை நம்ம செய்யலாம். காயமும் பின்ன ஒரு தழும்போ இல்லாத போது இதை செஞ்சு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நிஜமாலுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு நல்லாயிருக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இனி தொடர்ந்து நம்ம கேட்டிருந்த அதே பாடலை கேட்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள்.

ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிறைய குறிப்புகள், நிறைய நம்பிக்கையான வார்த்தைகள் இதெல்லாமே வந்து பகிர்ந்துட்டீங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ஊடிஎஃப்எம் ஸ்நேகிதி அப்படின்னு பார்த்தா நிஷா அவர்களுக்கு இந்த பட்டமானது நம்ம கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லை சுய உழைப்பு, இதன் மூலம் அதிகப்படியான முன்னேற்றம் வேறவங்களுக்கும் இதற்கான அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் நிஷா அவர்களை இன்றைய ஓடிஎஃப்எம் ஸ்நேகிதி அப்படின்னு அறிவிக்கலாம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இத்துடன் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயன மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தித் துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் நிஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியா உலக அளவில் விவசாய உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் ஒரு தேசமாகும். காய்கறிகள், பழங்கள், பால் மற்றும் தானியங்கள் உற்பத்தியில் நமது நாடு முதல் சில இடங்களில் திகழ்கிறது. இருப்பினும் அறுவடைக்கு பிந்தைய சரியான பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டல் வசதிகள் இல்லாத காரணத்தால் ஆண்டுதோறும் பல 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் வீணாகின்றன. அதே வேளையில் நமது நாட்டின் உணவு பதப்படுத்துதல் துறையில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் முறைசாரா சிறு தொழிற்கூடங்களாகவே இயங்கி வருகின்றன. இத்தகைய சிறு தொழில் முனைவோர்கள் நிதி பற்றாக்குறை, நவீன தொழில்நுட்பமின்மை மற்றும் சந்தை வாய்ப்புகள் இல்லாமை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். இந்த முறைசாரா நிறுவனங்களை முறைப்படுத்தி அவர்களுக்கு நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி உலகளாவிய சந்தையில் போட்டியிடும் அளவிற்கு உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம். இந்த திட்டம் மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பிரச்சாரத்தின் கீழ் தொடங்கப்பட்ட ஒரு பிரத்யேக திட்டமாகும். இத்திட்டத்திற்காக மத்திய அரசு சுமார் 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இத்திட்டம் 2,00,000 நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை நேரடியாக தரம் உயர்த்துவதை இலக்காக கொண்டு செயல்படுகிறது. இத்திட்டத்திற்கான நிதியை மத்திய மற்றும் மாநில அரசுகள் 60-40 என்ற விகிதத்திலும், வடகிழக்கு மற்றும் இமயமலை மாநிலங்களில் 90-10 என்ற விகிதத்திலும் பகிர்ந்து கொள்கின்றன. இந்த திட்டத்தின் மாபெரும் சிறப்பம்சமே அதன் 1 மாவட்டம் 1 தயாரிப்பு உத்தியாகும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரம்பரியமாக விளையும் அல்லது உற்பத்தி செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளை கண்டறிந்து அதை சுற்றி தொழில் வளர்ச்சியை உருவாக்குவது இதன் முக்கிய நோக்கமாகும். ஒரு மாவட்டத்தில் மாம்பழம் அதிகமாக விளைந்தால் மாம்பழக்கூழ் மற்றும் ஊறுகாய் தயாரிப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மற்றொரு மாவட்டத்தில் சிறுதானியம் அதிகம் என்றால் சிறுதானிய உணவுப் பொருட்களுக்கு முன்னுரிமை தரப்படும். மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதிலும் கழிவு மேலாண்மையிலும் பொதுவான உள்கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொள்வதிலும் இது செலவை பெருமளவு குறைக்கிறது. இத்திட்டம் தனிநபர் தொழில் முனைவோர்கள் முதல் மகளிர் சுய உதவி குழுக்கள் வரை பல தரப்பினருக்கும் நிதி ஆதரவை வழங்குகிறது. தங்களின் தொழிலை விரிவாக்கம் செய்ய அல்லது புதியதாக தொடங்க விரும்பும் தனிநபர்களுக்கு திட்ட மதிப்பீட்டில் 35% கடன் சார்ந்த மானியம் வழங்கப்படுகிறது. இதன் அதிகபட்ச மானிய வரம்பு 10,00,000 ஆகும். உணவு பதப்படுத்துதலில் ஈடுபட்டுள்ள சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் சுழல் நிதியாக 40,000 வரை வழங்கப்படுகிறது. இது வேலை மூலதனம் மற்றும் சிறிய கருவிகள் வாங்க பயன்படுகிறது. உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவிக்குழுக்கள் இணைந்து பொதுவான பதப்படுத்தும் ஆலைகள், குளிர்சாதன சேமிப்பகங்கள் மற்றும் ஆய்வகங்கள் அமைக்க திட்ட மதிப்பீட்டில் 35% மானியம் வழங்கப்படுகிறது. வெறும் உற்பத்திக்கு மட்டும் நிதியுதவி அளித்தால் போதாது, அந்த பொருட்கள் சந்தையில் விற்கப்பட வேண்டும். சிறு நிறுவனங்களின் தயாரிப்புகள் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தின் தரச்சான்றுகளை பெறவும் முறையான லேபிளிங்.
3: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி மெல்லிசை கேட்போம்.

இனி கேட்போம் வண்ண வண்ண பூக்கள். பன்னொழி திரை இசை பாடல்கள், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு மொழி படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம், ரசிக்கலாம். இது ஊட்டி FM 101.8. முதற் பாடல் உங்களுக்காக ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து.

வினோத் ராத்தோர் அல்கா யாக்னிக் குரல் அந்த ஹிந்தி பட பாடல் கேட்டீங்க, ஜீத் பட பாடல் அது. இனி அடுத்த ஒரு சூப்பரான மலையாள மொழி படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: அருமையான ஒரு மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. கேஜேஎஸ் தாஸ் சுஜாதா பாடினது அந்த பாடல், மணிக்கின்னாவின் கோதும்பு வலம் அப்படின்றது தான் அந்த படம். சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசு பாடலை கேட்டுட்டு இனி அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி,
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி FM இல். தொடர்புக்கு 9

பன்னாட கெஜ் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். எல்எம் ஹம்சலேகா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க பாடினது அந்த பாடல். 1:30 நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், உங்கள் ஊட்டியஃபம் 101.8. இனி அடுத்து தெலுங்கு மொழி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சிரிப்பும் சந்தோஷமுமாக ஒரு பாடலை கேட்டீங்க. விவா படத்துல இருந்துதான் அந்த பாடல். கோபிகா பூர்ணிமா ஸ்வேதா பாடினது அந்த பாடல் தெலுங்கு மொழி திரைப்படத்துல இருந்து. அடுத்த பாடல் ஹிந்தி மொழி திரைப்படத்துல இருந்து கேட்க போறீங்க. கேட்கறதுக்கு முன்னாடி,
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9444-26-43-542.

ராமகிருஷ்ணன் மிதுன் முரளி பாடியது அந்த பாடல் சார் சோர், மலையாள மொழி திரைப்பட பாடல் அது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சினைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சினையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிம வள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு 6 தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்த கரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேக்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபஸ் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் 2 வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபஸ் திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:56. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள்.
1: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SE போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு.

0: Government introduces public examinations prevention of unfair means amendment bill 2026 in Lok Sabha. Proceedings in both houses of parliament disrupted amid opposition ruckus. Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju says preventing discussion on such important issues will send wrong message to the country. Global crude oil prices plunge around 6% after United States and Iran pause military strikes. Weather Department forecasts heavy to extremely heavy rainfall in parts of Odisha, Chhattisgarh and Gangetic West Bengal as deep depression forms over Bay of Bengal. Indian shooter Isha Singh clinches gold in women's 25-meter pistol event at ISSF World Cup. Manu Bhakar settles for bronze. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்பாக
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி
1: காட்டு நாயக்கர்
2: இசை இடம்பெற கேட்கலாம்.
1: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில்
3: ராஜ்குமார் குழுவினர் வழங்கும் காட்டு நாயக்களின் இசையை கேட்கலாம்.
4: நாங்க சாமி கோயிலுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு முடிஞ்சு சாமிக்காக நாங்க

என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டரிங் தொழில் செய்து வரும் திருமதி ஷீலா அலெக்சாண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: கேட்டரிங் சர்வீஸ் இருக்கிறதுலே வச்சு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான சேவையான ஒரு நல்ல ஒரு பிசினஸ்னா இந்த கேட்டரிங் பிசினஸ் தான்.
1: ஆமாங்க மேடம்.
0: எத்தனை வருஷமா இந்த கேட்டரிங் பிசினஸ் பண்றீங்க?
1: நான் 26 இயர்ஸ் பண்ணிட்டு
0: இருக்கேன். ஓ, வெரி கிரேட். 26 இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு பண்ணிட்டு இருக்கீங்க.
1: அவருங்க ஃபிலிம் ஷூட்டிங்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தாருங்க.
0: ஓ, வெரி நைஸ். அதுவும் ஒரு பெரிய கலைத்தொழில் தான். சரி மேடம், இப்போ இந்த ஃபுட் நீங்க ப்ரிபரேஷன் எல்லாம் எப்படி சின்னதுல இருந்தே உங்களுக்கு இந்த ஆர்வம் இருந்ததுங்களா, இல்ல பாதியில வந்து?
1: சின்னதுல இருந்தே எனக்கு ஆர்வம் தாங்க. வீட்டுக்கு அளவா செய்வாங்க, அதுக்கப்புறம் இப்போ கேட்டரிங் ஆரம்பிச்சதுல இருந்து அதிகப்படியா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க.
0: அதாவது கேட்டரிங் தொழிலுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறமே அதுக்கான இதெல்லாம் முயற்சி எல்லாம் எடுத்து இன்னமும் நிறைய ஆர்வத்தோட நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க.
1: சரி
0: மேடம், இப்போ இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பத்துல எந்த முதலீடுல இல்ல எப்படி இதை ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் மோடு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பிசினஸ் ஸ்டார்டிங்ல நான் ஒரு 10 மெம்பர்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் மேடம். முதலீடுன்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க ஆர்டர் நம்ம எடுத்தோம்னா அந்த ஆர்டர்ல நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5000 இருந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பெரிய லெவல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அப்புறம் நீங்க 10 மெம்பர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னு சொல்றீங்க, அது யார் யாருக்கு? ஹோம் மேடுக்கா இல்ல வெளியிலயா?
1: ஹோம் மேடு ஃபுட்டுங்க மேடம். ஆபீசர்ஸ் ஊட்டியில ராஜ்பவன்ல ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து தங்குவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஷூட்டிங் பிலிம் ஷூட்டிங்ல இருந்ததுனால ஒரு ஷூட்டிங்கெல்லாம் ஃபுட்டு கேட்பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் ஹோம் மேடு ஃபுட்டு கண்டிப்பா வேணும். அவங்க ஹோட்டலே அவங்க ஒரு ஒருத்தர் விரும்ப மாட்டாங்க. டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்க வீட்டு சாப்பாடு கண்டிப்பா வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன்.
0: பரவாயில்ல, நிறைய ஹிந்தி பட ஷூட்டிங் தானே அதெல்லாம்?
1: தமிழ் படமும் செய்வாங்க, ஹிந்தி படமும் செய்வாங்க. லட்சுமி மேடத்துக்கெல்லாம் நாங்க ஃபுட்டு ரொம்பவே இஷ்டங்க.
0: பரவாயில்லையே.
1: ராதிகா மேடம், பிரபு சாரு, சத்யராஜ் சார் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இறந்துட்டாருங்க முரளி சாரு, அவருக்கும் பண்ணி
0: கொடுத்துருக்கேன்.
1: ஹிந்தியில கெட்டினா கைஃப், ரன்வீர் கபூர் எல்லாருக்குமே அவங்க ஷூட்டிங்க்கு வந்தப்ப எல்லாருக்கும் பண்ணி.
0: யாருக்கெல்லாம் நீங்க இப்ப ஷூட்டிங்ல வந்து ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கீங்க? டைரக்டர்ஸ்க்கு, நடிகர் நடிகைகளுக்கு, அதோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: லட்சுமி மேடம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேங்க மேடம். அவங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க பாக்குறதுக்கு. அவங்க அப்புறம் என்ன சென்னைக்கு கூப்பிட்டாங்க, என் கூடவே வந்துருங்க அப்படின்னு. அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலீங்க. அப்புறம் இங்க எந்த பிலிம் ஷூட்டிங் வந்தாலும் சரி, ஏர் கம்பெனிஸ் வந்தாலும் சரி, ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்கேங்க.
0: ஓ, வெரி நைஸ். எந்தெந்த நடிகர் நடிகைகள் உங்ககிட்ட சாப்பிட்டதா ரொம்ப உங்களை அப்ரிசியேட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா?
1: லட்சுமி மேம், தேவயானி மேம், ராதிகா மேம், அப்புறம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் மேடம். மேகா மேம்க்கு பண்ணிருக்கேங்க, விஷால் சாருக்கு பண்ணிருக்கேன், இறந்து போயிட்ட முரளி சாருக்கு பண்ணிருக்கேங்க.
0: வெரி நைஸ், வெரி நைஸ்.
1: ஹிந்தியில ரன்வீர் கபூர் சாருக்கு, கெட்டினா கேஃப்க்கு, டைரக்டர் நிறைய பண்ணிருக்கேங்க மேடம், கேமராமேன் பண்ணிருக்கேன்.
0: அப்படிங்களா? அப்ப ஹிந்திக்காரங்க சாப்பிடுற ஃபுட்டுக்கும் தமிழ் ஆளுங்க சாப்பிடுற ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசத்தை உணர்ந்திருப்பீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: அது எப்படி, அது என்ன
1: பிடிச்சிருந்ததுங்க?

0: நான் செய்யறத உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால கண்டினியூவா வந்தாங்கன்னா அவங்க 1 மந்த் இங்க இருந்தாலும் சரி, 1 மந்த் இங்க நான் செஞ்சு வீட்டுல செஞ்சு நான் அனுப்பி விட்டுருவாங்க.
1: வெரி நைஸ், நல்ல ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்ணாம இருக்க முடியாது. வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த மாதிரியான ஒரு சேவை உள்ளவங்க தான் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கவங்கனால பயன் பெறணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு கருத்தும் கூட. சரி, இந்த கேட்டரிங் பிசினஸ்ல நீங்க வந்து கத்துக்கிட்ட அனுபவ பாடங்கள், நிறை குறைகள், உங்களோட வெற்றி, இத பத்தி எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
0: கத்துக்கிட்டதுன்னா ஃபுட்ல வந்து குவாலிட்டி குவான்டிட்டி எதுவுமே கம்மி பண்ண மாட்டேங்க, எதுவுமே கம்மி பண்ண மாட்டேன். எல்லாமே ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்கா இருக்குங்க. அவங்களுக்கு சாப்பிட்டு ஸ்டமக் அப்செட்டோ எதுவுமே ஆகாதுங்க. நம்ம கிட்ட ஒரு டைம் ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா திரும்பி நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்டே வருவாங்க. 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நம்பர் வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு எனக்கு கால் பண்ணி கண்டிப்பா எனக்கு ஃபுட்டு வேணும்னு சொல்லுவாங்க. மேடம்
1: நம்பரை மாத்தவே மாட்டீங்க.
0: இல்லங்க மேடம், 25 வருஷமா இதே நம்பர் தான் இருக்கு.
1: ஓ வெரி நைஸ் மேடம், உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இப்ப டெலிபோன் நெட்ஒர்க்கோட சேவைக்கு தகுந்தா போல எல்லாம் நம்பரை மாத்திக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஃபால்ட் இல்லைங்களா? நம்மளோட பிசினஸ் மட்டும் இல்ல, எத்தனையோ பேருடைய கான்டாக்ட்ஸ் நம்ம இழக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் அந்த நம்பரை மாத்துறதுனால உண்டாயிருது. சரி மேடம், இப்போ அது இல்லாம உங்களுடைய அனுபவத்துல உங்களோட வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் என்ன, அது சொல்லுங்க.
0: என்னோட வெற்றி வாழ்க்கையின் ரகசியம்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு என்கரேஜ் பண்ணாருங்க. அவர் இப்ப இல்ல, அவர் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னோட பிள்ளைங்க வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா கூட இருந்தாங்க, அவங்களும் இல்ல இப்போ, அவங்க தான் எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டவங்களும் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா யாருமே தெரியாது, போன்லதான் நான் பேசுவாங்க. டூரிஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கூட ஸ்கூல் பசங்க எல்லாம் 100 மெம்பர்ஸ் அப்படி வருவாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும், அவங்க எல்லாம் வருவாங்க. போன்லதான் பேசுவேன், அப்புறம் டைரக்டாவே மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு கண்டிப்பா மீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு.
1: ஏமா இப்படி ஒரு நல்ல ஹோம்மேட் ஃபுட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ஒரு ஹோட்டல் நடத்த கூடாது?
0: ஹோட்டல் நடத்தணும் மேடம், அதுல எனக்கு லாஸ் ஆயிடுச்சுங்க, அதனால அது க்ளோஸ் பண்ணிட்டேங்க.
1: க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஹோம்மேடே எவ்வளவு பரவாயில்ல, வாடகை கட்ட வேண்டாம், நிறைய லேபர் சார்ஜ் கம்மி, நம்ம வீட்டுல இருந்தே நமக்கு உண்டான விஷயங்களை நம்மளே பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு கணிசமான ஒரு லாபத்தை எடுக்கலாம் இல்லைங்களா?
0: ஆமா மேடம், இப்போ ஒரு 500-400 மெம்பர்ஸ் வரைக்கும் வீட்டுல பண்ணிடுவாங்க மேடம். அதுக்கு மேல ஆகுறது எங்க அவங்க சொல்றாங்களோ அங்க லேபர்ஸ் எல்லாம் வச்சு அங்க போய் பண்ணிடுவாங்க.
1: 500 மெம்பர்ஸ் வரைக்கும் தனியா பண்ணிடுவீங்க?
0: ஆமா, ஒரு ஹெல்ப் நான் எதிர்பார்க்க மாட்டேன், லேபர்ஸும் வைக்க மாட்டேன்.
1: ஓகே,
0: தனியாவே பண்ணிடுவாங்க.
1: பரவாயில்ல மேடம், ரொம்ப நல்ல ஒரு திறமையும் தகுதியும் அந்த தொழில் முனைவோருக்கான ஒரு ஆக்கமும் ஊக்கமும் உங்ககிட்ட இருக்குது.

0: அதாவது வள்ளுவர் ஒண்ணு சொல்லுவாரு, உக்கம் அதர்வினா செய்யும் அசைவிலா உக்கம் உடையான் உழை அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே இடைவிடாத அந்த சோர்வில்லாத தளராத அந்த வேலைப்பாடு, அதனோட முயற்சி, அதுக்கான ஈடுபாடுதான் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்குது அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணம். அதனாலதான் உங்களோட பேரும் புகழும் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேடம், அப்போ நீங்க ஏதாவது இந்த மாதிரியான சமையல் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படுற சலிப்புகள், கஷ்ட நஷ்டங்கள், மத்தபடி ஒரு பெண்ணா இருந்து செய்யும் போது கொள்ளக்கூடிய சவால்கள், அது பத்தி சொல்லுங்களேன்.
1: சவால்கள்னா ஒரு சில சர்வீஸ் பண்ணும் போது இதுவரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் வந்ததில்லை. என்ன கொஞ்சம் ஒரு உடம்பு ரொம்ப கஷ்டாயிருங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால ரொம்ப உடம்பு கஷ்டாயிரும். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம், அப்படியே போயிட்டு இருக்குதுங்க.
0: அப்படியா, சரிம்மா. நீங்க உங்களோட சமையல்ல எல்லா தரப்பு மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு எதை வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க?
1: பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மேடம்.
0: சரி, என்ன பிரியாணி?
1: எல்லா பிரியாணியும் விரும்பி சாப்பிடுவாங்க.
0: சரிங்க, ஓகே.
1: பிரியாணி அப்புறம் சிக்கன் கைமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
0: ஓகே.
1: மத்தபடி அவங்க ஆர்டர்ஸ் என்ன குடுக்கறாங்களோ அதன் பிடிச்ச செய்து கொடுப்பேங்க.
0: அப்ப மினிமம் ஒரு 10 பேர் ஆர்டர்ஸ் ஆர்டர் பண்றாங்க ஒரு பிரியாணிக்கு ஒரு சிக்கன் கைமா அப்படின்னா அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுவீங்கம்மா?
1: சிக்கன் கைமாவும் பிரியாணியும் என்ன பிரியாணி மேடம்?
0: சாதாரண ஒரு வெஜிடபிள் பிரியாணி சொல்றேன்.
1: வெஜ் பிரியாணி சிக்கன் கைமாங்களா? வெஜ் பிரியாணி 100 ருபீஸ் பண்றேங்க மேடம். ஒரு வெஜ் பிரியாணி ஏன்னா ஹோட்டல்ல குடுக்கற மாதிரி குறைவாலாம் இருக்காதுங்க. அவங்க வந்து ஒரு அளவு வச்சுதான் அதுல குடுப்பாங்க, நம்ம அப்படி குடுக்க மாட்டோம். நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் நம்மளுக்கு.
0: சரி, ஓகே.
1: சிக்கன் கைமானா நம்ம கிலோ கணக்குல தான் குடுக்கறதுங்க.
0: சரிங்க. 1 கேஜி
1: ஒரு கிலோ இவ்வளவு அப்படின்ட்டுதான் நம்ம குடுக்கறதுங்க மேடம்.
0: அது 1 கேஜி என்ன?
1: அது வந்து 900 வரும் மேடம்.
0: சரி, இப்ப பல்க் ஆர்டர்ஸ்க்கு எல்லாம் கன்செஷன் எல்லாம் இருக்கா?
1: இருக்குங்க மேடம்.
0: சரி, ஓகே. சரி, இப்ப ஊட்டில வந்து நீங்க இந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பெண்கள் வந்து தொழில் முனைவோரா இருக்கிறதுக்கு அது உங்களோட ஆலோசனை ஏதாவது சொல்லுங்களேன்.
1: என்னோட ஆலோசனை, நம்ம கையை நம்ம பாத்துக்கணுங்க. எனக்கு எங்க ஹஸ்பண்ட் இறந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் அவரு இறக்குறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதனால கொஞ்சம் என்னோட ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியுதுங்க. இல்லைன்னா ரொம்ப இன்னும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் நான்.
0: நீங்க ஏதாவது வேர்ட்ஸ் ரெகக்னைசேஷன், மத்தபடி உங்களுக்கான அப்ரிசியேஷன் ஏதாவது கிடைச்சிருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: நான் என்னோட ஒரே ஒரு குறை என்னன்னா நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கலங்க மேடம். எதுவுமே
0: கண்டிப்பா பண்ணிக்கலாம்.
1: இல்லங்க மேடம், எல்லாம் வந்து அப்படியெல்லாம் இது வரைக்கும் பண்ணலீங்க. ஒரு ஆடோ எதுவுமே கொடுக்கலீங்க. என்னோட நம்பர் வச்சு எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அது மட்டும்தான் இந்த 25 வருஷமா 26 வருஷமா போயிட்டு இருக்குங்க.
0: நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களோட சேவை மென்மேலும் தொடரணும். மென்மேலும் மக்களுக்கு உங்களுடைய உணவு பதார்த்தங்களை நல்லபடியா சமைச்சு கொடுத்து அவர்களோட வாழ்க்கையில அவங்களும் பயன்பெற்று நீங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேறணும்னு சொல்லி நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நன்றிமா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.

இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டரிங் தொழில் செய்து வரும் திருமதி ஷீலா அலெக்சாண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு W. பிரேமலதா.

0: தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, கடையக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, புதுக்கோட்டை, திருமயம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, குடிதாங்கி, குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் ஹரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், சின்னக்கல்லாறு, உட்பிரையர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்றும் 31ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வரும் முதல் தேதியன்று தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று
1: எச்சரிக்கப்படுகிறது. மித்ர அஜித் ஆர் உமங் கி தக்னிகி டீம் கே சாத், யானி
2: ஜக்பந்து,
1: சேத்னா
2: ஆர் ஃபைசான் கே சாத் விம்லேஷ் கோ ஆக்யா தீஜியே. நமஸ்கார்.
3: ரெயின்போ எஃப்எம் 101.9. நேயர்களே, நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பவுனேஷ் மெண்டிராட்டா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டல வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 3 மணி 2 நிமிடம். நேர்கள் எல்லாரும் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. ஹலோ ஊட்டியில இன்றைக்கு ஒரு சொல் திரை இசையில இடம்பெறும் சொல் பச்சை. நேர்கள் பச்சை அப்படின்னு தொடங்குற பாடல்கள்ல இருந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் எது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு அந்த விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344910018 அப்படின்ற இந்த நம்பருக்கும் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். புது நேர்களாய் இருந்தால் 83001918 அப்படின்ற இந்த நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி வெளியூர் நேர்கள் 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966781 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். குறிப்பாக பச்சை அப்படின்னு தொடங்குற அந்த பாடல்கள் இன்றைக்கு இணைந்திருங்கள். இது ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை.

0: அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் அவங்க குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்றத பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ அம்மு, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: ஊட்டில இருந்து ராஜ்குமார்.
0: ஓகே, சூப்பர் ராஜ்குமார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேங்க. பேசுனது
0: ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு பிடிச்ச கலர் பச்சைதாங்க.
0: ஓ சூப்பர்.
1: எனக்கு காதலுக்கு உகந்த கலரும் அதுதான், அதனால எனக்கு கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த கலர் வந்தாலே எனக்கு பச்சை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர்.
1: எல்லா சேர்ந்து வரும், வெள்ளை மஞ்சள் எல்லாமே கலந்து வரும்.
0: ஓகே, என்ன பாடல் அது?
1: அது எப்ப கேட்டாலும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆல்டன் ஃபேர் படம் வந்து அழைப்பாயுது, பாடல் வந்து பச்சை நிறமே பச்சை.
0: ஓகே, நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 3:15 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் அடுத்த நேயர் யாரு இங்கிருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நம்ம எப்பவும் கேட்டு சூப்பரா
0: இருக்கு. சூப்பரா இருக்கீங்க. ஓகே அருமை. உங்க பெயர் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிவாசன் மேம்.
0: ஓகே சொல்லுங்க மணி, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு? கண்டிப்பாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடி FM 101.8.

0: நீதிக்கு தலை வழங்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் அருமையான இந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: ஓகே சத்யநாராயணன், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இருக்கீங்க?
1: படம் உலகம் சுற்றும் வாலிபன், பாடல் வந்து பச்சை கிளி முத்துச்சரம்.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: வாலிபன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரம் 3:26 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது பச்சை நிறம் அதை சார்ந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேசவிருக்கும் அடுத்த நேயர் யாருங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் செல்வ சுப்பிரமணியன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். இன்னைக்கு வந்து அக்கறை பச்சைன்னு ஒரு படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் சார் பாடிய பாடல், அது வந்து இல்லாத பொருள் மேலே தொகையரோட ஆரம்பிக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அந்த பாடல்,
0: அந்த பாடல் இடையில வரும். ஓகே, அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஓகே, நீங்க லைவ்ல வந்தது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இருக்கே?
0: எனக்கு இந்த மகிழ்ச்சியான நேரத்துல இது நம்மால் படத்துல பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலாங்கிற பாடல்.
1: கண்டிப்பா
0: உங்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி,
1: மிக்க நன்றி. அனைவருக்குமான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம்.

0: இது நம்ம அழு திரைப்படத்துல இருந்து பாக்யராஜ் அவருடைய குரலா அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரம் 3:35 நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் ஊட்டிஎஃப்எம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன் மேம்.
0: அருமை, ஆல்வேஸ் அந்த பாசிட்டிவ் வைப் தான். சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: மேம், எனக்கு இந்தியன் பேர் மேம் ஏ ரகுமான் சார்.

0: அப்படியே சூப்பரான மியூசிக்ல ரொம்ப சாங் பச்சை கிளிகள் தோளோடு
1: அப்படின்ட்டு
0: சாங்கோட மியூசிக் பிக்சரைசேஷன் கிராமியம் தொடர்பான காட்சிகள்லாம் அவ்வளவு நேர்த்தியா அருமையா இருக்கும் மேம். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
1: நிச்சயமாக அந்த பாடல் உங்களுக்கு அவமையா இருக்காங்க வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடி FM 101.8.

0: கே ஜே யேசுதாஸ் அவருடைய குரல்ல இந்தியன் திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர் யாருங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: உடுமலை வட்டம் புகழ்குட்டை மலையாண்டி வட்டத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசணும் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் கேட்கலாம் இருக்கே?
1: பாகுபலி படத்துல இருந்து பச்சிங்கிற பாடலை காட்டுகள் தவிடுங்கள்.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: கார்த்திக் தாம்னி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் பாகுபலி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டியில இன்றைக்கு ஒரு சொல் திரை இசையில பச்சை நிறம் இதை குறித்து தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யாரெங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர். அம்மு சிஸ்டருக்கு அழகான மாலை வணக்கம். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க சார். சாப்பிட்டீங்களா சிஸ்டர்?
0: ஓ, எல்லாம் சாப்பிட்டு தெம்மாதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். நீங்க சாப்பிட்டாச்சுங்களா?
1: ஆச்சுங்க சிஸ்டர், ஆச்சு.
0: சூப்பர் சூப்பர். சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எனக்கு பழைய படத்துல இருந்து, பழைய படம் ராமு, அதுல இருந்து பச்சை கிளி, அந்த பச்சை மரம் ஒன்று, இந்த மறந்து போன பாடல்களே இது ஒரு நல்ல பாடல். வாய்ப்புக்கு நன்றி. எல்லா இப்பம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் சேர்ந்து காட்டில் தெளிவுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி எல்லாருக்காகவும். அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ராமு திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர், வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கத்துடன் கோவை நரசிபுரம் கந்தசாமி.
0: ஓகே சொல்லுங்க கந்தசாமி, என்ன பாடல் கேட்கலாம்
1: இன்னைக்கு? பச்சை கிளி பாடி இது அமரதேவ பாடுங்க.
0: ஓகே கண்டிப்பாக, அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: அமர தீபம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 3:54 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சியோட இறுதி நேயர் யாரு இங்கதுன்னு பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில் இருந்து பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: கிழக்கு வாசல் படத்துல இருந்து பச்சைமலை பூ உச்சி மலை, அந்த பாடல்.
0: கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்க போற இந்த பாடலுடன் இன்றைய ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை நிறைவு பெற போகிறது.
2: பச்சமலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு.
0: தொடர்ந்து 4 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாரும் பங்கு பெற்று இன்றைக்கு 1 நிமிடம் தமிழில் பேசுங்கள் என்ற தலைப்பில் விளையாடலாம்.

0: சாமி 2 திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம்.
1: அந்த பாடலை தொடர்ந்து நம்ம வந்து தமிழ் பேச போறோம். யாரு, எங்கிருந்து, எந்த நேயர் அப்படின்னு பார்க்கலாம்.
0: நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கோம். சோ முதல்ல தமிழ்ல பேச போற நேயர் யாருங்கிறது. வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்க சந்திரசேகர்.
1: சூப்பர் தான், சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வந்து சுத்தமா தமிழ் பேச போறோம்.
2: ஆமா, ஒரு நிமிடம்.
1: ஆமா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நீங்க வந்து வெளியூர் எல்லாம் போயிருக்கீங்களா?
2: நான் வெளியூர் சென்று இருக்கிறேன்.
1: போயிருக்கீங்க, எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க?
2: நான் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி, திண்டுக்கல், கோவை அனைத்துவரும் சென்றுள்ளேன்.
1: ஓகே, முக்கியமா வந்து அந்த இடத்துல வந்து என்ன நீங்க பார்த்தது வந்து உங்க மனசுல இப்ப வரைக்குமே ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா?
2: இப்படி பதிவான விஷயங்கள் நிறைய சொல்லலாம். அந்த ஊரில் வளர்க்கப்பட்டிருக்க டீ கடை, உணவகங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமைகள் இருக்கின்றன, சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன.
1: ஓகே, ஊட்டி வந்திருக்கீங்களா?
2: உதகமண்டலம் வந்திருக்கிறேன்.
1: வந்திருக்கீங்க, ஊட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனாலும் அதையும் உதகமண்டலம் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க பாரு, ஐயோடா சூப்பர் தான். ஓகே, சரிதான். அது மட்டும் இல்லைங்க, இந்த உதகமண்டலம் நீங்கள் வரும்போது இங்கே நிறைய பார்க்கெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா?
2: பூங்காக்கள் சென்றிருக்கிறேன்.
1: எந்த பூங்கா போயிருக்கீங்க?
2: படகு சவாரி.
1: அப்புறம்
2: அப்புறம் மற்றொரு பூங்கான்னு போய் தமிழில் எனக்கு தெரியவில்லை.
1: தமிழ்ல தெரியாத பூங்கா தான் நீங்க கட்டாயம்
0: சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாதே. தெரியலேன்னு சொன்னாலே அவுட் ஆயிடுவோமே.
1: ஆமா, நீ ட்ரை பண்ணி அதை சொல்லிருக்கணும்.
0: ஓகே, இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி.
2: நன்றிங்க.
0: ரொம்ப அழகா முயற்சி பண்ணாரு இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கேள்விக்கு தெரியல அப்படின்ற பதிலும் வரக்கூடாது, ஒரு வார்த்தை பதிலும் வரக்கூடாது. அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி இல்லைங்களா?
1: ஊட்டியவே கூட டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு போது
0: அது பெரிய விஷயம். நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அதுக்கு. ஓகே, தொடர்ந்து யார் பேசுறாங்கன்றது பாக்கலாம். வணக்கம்
3: ஊட்டியிருந்து பாலம்.
1: அப்படா சிரிப்போடு வரீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே?
3: நலமா இருக்கீங்களா எல்லாரும்?
1: ஆமாங்க, நாங்க எல்லாமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மட்டும்தான்
0: அவரே வந்து நன்றி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம நேர்கள் வந்து கவனமா பேசணும் இல்லைங்களா? ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.

0: அடுத்த டைம் வரும்போது அப்படி பார்த்ததில்லை, நீங்க பதிலே சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, செலவு பண்ணிட்டு வரும்போது அதெல்லாம் பாக்கணும் இல்லையா?
1: நான் பார்க்க ஆசைதான், அது நேரம் போதாதனால பார்ப்பது கிடையாது.
0: ஆனால் நீங்க பாத்திருப்பீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்றது கஷ்டப்பட்டுட்டு பாக்கலன்னு போய் சொல்றீங்க, அப்படித்தானே?
1: திருமணத்துக்கு
0: சென்று வந்தீங்களா? அது யாரோட ஃபங்க்ஷன், சொந்தக்காரதா இல்ல வேற உங்களுதா? எப்படி?
1: அதாவது நண்பர்கள் திருமணத்துக்கு சென்று வந்தோம்.
0: ஒரு நிமிஷமா எப்படியோ பேசிட்டீங்க, சூப்பர் தான்.
2: அறுவை டக்கு வந்த நேர்கள்ல ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க, மிக்க நன்றி.
1: நன்றிங்க மேடம்,
0: சூப்பருங்க.
2: ஓகே, அதாவது ஒரு நிமிடம் எப்படியோ இது பண்ணி பேசின அவருக்காக
0: அவரை
2: வாழ்த்தி நம்ம கண்டிப்பா ஒரு பாடல் கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா?
0: கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம பேச போறோம், அடுத்த நேரம் ரெடியா இருங்க.

0: மெர்சல் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம வந்து இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் கேட்டுட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர் யாருங்கன்னு பார்க்கலாமா?
1: ஹலோ,
2: வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: கிருஷ்ணமூர்த்தி.
1: ஓகே, தமிழ் பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஒரு நிமிஷம், நாங்க 10 நிமிஷம் கூட பேசுவேன், அப்படித்தானே?
0: என்ன
1: சொல்லிருவோம் இல்லையா, ஜாக்கிரதையா இருக்க.
0: அதுதான் சொல்றேன், அவ்வளவு தயாரா வந்திருக்காரு.
1: சூப்பர் தான். சரி, தொடங்கலாமா? உங்க வீட்டுல குட்டி குழந்தைங்க இருக்காங்களா?
2: குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க.
1: தமிழ் தாங்க, தயங்காம சொல்லுங்க.
2: குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க.
1: இருக்கிறாங்க. எந்த கிளாஸ் படிக்கிறாங்க?
2: 3ஆம் வகுப்பு.
1: அதுக்கு கீழே
2: இந்த 2 வகுப்பு தான் படிச்சிட்டு இருக்காங்க.
1: பாருங்களா, என்ன போய் சொல்றீங்கன்னா.
0: அதுக்கு முன்னாடி எந்த வகுப்புல படிச்சாங்க?
1: இந்த குழந்தைகள் வந்து வீட்டுல வந்து நிறைய ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ரைம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா?
2: நிறைய கேட்டிருக்கேன்.
1: ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவீங்களா?
2: இங்கிலீஷ்
1: வந்து சொல்றதே கிடையாது. சரி, அதை விடுங்க. இப்ப வந்து நீங்க இப்போ சமீபத்தில் எங்கன்னாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஊருக்கோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்களா?
2: பிறந்தநாள் விழாவுக்கு போயிட்டு இருந்தோம்.
1: பிறந்தநாள் யாரோட பிறந்தநாள்?
2: நண்பரோட பையனுக்கு.
1: பிறந்தநாளுங்களா? பிறந்தநாள் வாழ்த்து எப்படி சொன்னீங்க?
2: பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: அப்படிதான் சொல்லுவாங்க.
2: வாழ்க்கை வாழ முடியாது
1: அப்படின்ட்டீங்க. இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ நல்லா பாட்டு பாடுவாங்களே, அப்படிலாம் பாட மாட்டீங்களா?
2: எனக்கு ஆங்கில பாடலே
1: வராது.
2: தமிழ் பாடல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ் பாடல் தான் பாடவும் வரும்.
0: பேசுறதே நாங்க தமிழ்ல தான் பேசுவோம், அப்புறம் எப்படி இங்கிலீஷ்ல பாடுவோம்?
1: இங்கிலீஷ் பாட்டு பாட மாட்டீங்க. சரி, ஓகே, சூப்பர். தமிழ்ல தமிழ் பாட்டு தான் பாடணும். ஓகே, நல்லது தாங்க. இப்ப வந்து நீங்க என்ன படம் இப்ப சமீபத்தில் பாத்தீங்க?
2: சமீபத்தில் படம்
1: பொன்னியின் செல்வன் படம் தான் கேட்டேன், ஆனா நான் நாவல் படிச்சிருக்கீங்களான்னு கேட்கவே இல்லை. ஆனாலும் நீங்க நாவல் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துலயே எப்படி
0: பரவாயில்ல, இவ்ளோ ஹோம்வொர்க் கடைசியில நாவல் இதா போச்சுங்களே.
1: நாவல் எப்படி தமிழ் ஆகும்? புதினம் அப்படின்றதா தமிழ். நாவல் சொல்றது வந்து சொல்லு, ஆமா இங்கிலீஷ் மொழி சொல்லு, அதுதான். அதனால நீங்க நீங்க
0: நம்ம எஃப்எம் கேட்டுட்டு நீங்க நாவல் சொல்லிட்டீங்களே, புதின பக்கங்கள் தானே நம்ம போடுறோம். நீங்களும் தமிழ்ல பேசி, அதாவது நாங்க கேக்குற கேள்விகளுக்கு தமிழ்ல மட்டுமே பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344909018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342909018 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் கால் பண்ணலாம். பொது நேயர்களாக இருந்தீங்கன்னா 8300109018 அப்படின்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் லைன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் கேட்டுடலாங்களா?
1: பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேச போகிறோம், ரெடியாக இருங்க.
0: இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: இதே மாதிரி சூப்பராக ஒரு பாடல் கேட்டுங்க இல்லையா, எண்டு கூட பாருங்கள், சூப்பரான ஒரு மியூசிக்கோடு இருந்துச்சுல. அதே மாதிரி இப்போ தமிழ் பேசலாம்னும் போது சூப்பராக சுறுசுறுப்பாக பேச போகிறீங்க.
1: கண்டிப்பாக அப்படி சூப்பராக பேச போகிற அந்த நேயர் யாரங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மோடி எஃப்எம்.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் உங்களுக்கும். குட் ஈவினிங்.
2: மாலை வணக்கம். நான் நிகழ்ச்சியெல்லாம் செயலி வெளியே கேட்டு வருகிறேன்.
0: அப்படிங்களா, சூப்பராக கேட்டிருக்கீங்களா.
2: மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் உள்ளது.
0: ஆ, இந்த ஆன்லைனில் கேட்குற படக்கம் இருக்கா?
2: நிகழ்ச்சிகளே செயலி வழியே நான் தோறும் கேட்டு வருகிறேன். நான் நாகர்கோவிலிருந்து சென்னை வானொலி நிகழ்ச்சியை இந்த செயலி வழி தான் கேட்டு வருகிறேன்.
0: சரி, எல்லா நிகழ்ச்சியும் அது மாதிரி தான் கேட்டுட்டு வரீங்க அப்படிதானே?
2: நீங்கள் கூறுவது சரி.
0: சரி, ஓகே, சரிதான். இப்போ வந்து உங்களுக்கு கிச்சன் பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு ரூம் கட்டித்தராங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து டைனிங் ஹாலாக நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ டைனிங் ஹாலில் என்னென்ன பொருள்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்க.
2: சமையலறையில்
0: சமையலறை பக்கத்தில் ஒரு ரூம் சூப்பராக இருக்கு. அந்த ரூம் அதுக்குள்ளே நம்ம ஒரு டைனிங் ஹாலாக பயன்படுத்த போகிறோம். என்ன ஹாலாக பயன்படுத்த போகிறோம்?
2: பாத்திரங்கள், துண்டு சாமான்கள், அதுக்கப்புறம் வந்து மேசைகள், இது உட்காரதுக்கு மேசைகள், உணவு வந்துடக்கூடிய மேசைகள்லாம் இருக்கும்.
0: உணவு வந்துவதற்கும் மேசைகள் தான், உட்காரதுக்கும் மேசைகள் தான், அப்படிதான். இந்த வாஷ் மெஷின் ஒன்று இருக்குமே,
2: அந்த இயந்திரங்களை எல்லாம் ஒதுக்கி அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அந்த இடத்துல வைப்பதற்கான தனி இடங்களை தான் தேர்வு செய்து வைக்க வேண்டும்.
0: பாருங்களேன், டைனிங் ஹால்ல ஒரு வாஷ் மெஷின் தான் நல்லது தானே?
1: ஆமா, சாப்பிட்டு நம்ம கை கழுவணுமே, எங்க போய் கழுவுறது, இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவணுமே.
0: அது இல்லாம சரி, மேல வைக்கிறதுக்கு மேசைகள், கீழே நம்ம உட்கார்றதுக்கு சேர் தானே? அது
2: தனியா வச்சதா இருக்கணும், ஏன்னா துர்நாற்றங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் எடுத்து சரி இல்லாத இடம்.
0: அப்பாடா இருக்கீங்க பாரு, டைனிங் ஹால உங்களுக்கு. ஆமா, அதனால உங்களுக்கு டைனிங் ஹால இல்ல, கேன்சல் பண்ணிட்டோம் உங்க டைனிங் ஹால. சரி, ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு என்ன எடுத்தீங்க?
2: இன்று காலை உப்மா நான் பசியார் எடுத்துக்கொண்டேன்.
0: பாருங்க, பசியாரதுக்கு உப்மா தானா? சப்பாத்தி
2: அது போன்ற உணவுகளை நான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போன்ற விடுமுறை நாட்களில் எடுத்துக்கொள்வேன்.
0: குருமா சாப்பிட்டீங்களா?
2: நான் எப்போதுமே வந்து வெங்காயம் தயிர் பச்சடி அந்த அதெல்லாம் சேர்த்து சப்பாத்தி கொண்டேன்.
0: பாருங்க, சப்பாத்தி கூட தயிர் சட்னி இருந்தாலே போதும் சாப்பிட்டுக்கிறீங்கன்றீங்கல்ல, உங்களால் ஒரு 10 பேர் இருந்தால் கூட ஜமாளிச்சிடலாம். ஏன்னா சிம்பிள் ஃபுட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க.
1: அப்படி நம்ம வீட்டில எல்லாம் கேட்குற வெரைட்டி லிஸ்ட் மெனு பார்க்கணும்.
0: சரி, இந்த நான்வெஜ் வெஜிடேரியன் இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு வந்து ஊன் உணவுகள் சில நாட்கள் தான் சாப்பிடுவேன், மற்றபடி சைவ உணவு தான் அதிக நாள் சாப்பிடுவேன்.
0: சைவ உணவில் என்ன காய் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு கத்திரிக்காய் மிகவும் பிடிக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், அப்புறம் பீர்க்கங்காய் இதெல்லாம் பிடிக்கும். புடலங்காய் நன்கு சாப்பிடுவேன்.
0: பாருங்க, புடலங்காய் தான் ரொம்ப பிடிக்குது இல்லையா? ஓகே, சூப்பர் தான்.
2: புடலங்காய் சாப்பிட்டா நன்றி தூக்கம் வரும்.
0: சரி, நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ரசிச்சு நீங்களா பாடின ஒரு ரைம்ஸ் இருக்கா?

0: சரி, நீங்க இப்ப எங்க பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். எந்த வானொலியில பேசிட்டு இருக்கீங்கன்னு சீக்கிரமா சொல்லுங்க. அது நம்பரும் சொல்லுங்க.
1: துடக்கி பண்பலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: ஊட்டி எஃப்எம்ல
1: துடக்கி பண்பு என்று சொன்னேன்.
0: ஓகே, சூப்பர்.
2: ஃப்ரீக்வென்சி, ஃப்ரீக்வென்சி நம்பர்,
0: ஃப்ரீக்வென்சி நம்பர் சொல்லுங்க.
1: 101.8
0: அழக
2: முயற்சி பண்ணீங்க, மிக நன்றி. தொடர்ந்து பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
3: பெருமாள் சாமி.
0: ஓகே, சூப்பர். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்களே நல்லா இருக்கீங்களா?
0: ஆமாங்க, நாங்க கூட நல்லா இருக்கோம். சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் பேச போறோம். உங்களுக்கு தமிழ் பிடிக்குமா?
3: என்ன சொன்னீங்க?
0: தமிழ் பேசுறதுக்கு பிடிக்குமா?
3: நிச்சயமாக பிடிக்குங்க.
0: நிச்சயமா பிடிக்கும். உங்க பசங்கள எல்லாம் தமிழ் மீடியம் போட்டீங்களா, இங்கிலீஷ் மீடியம் போட்டீங்களா?
3: நான் வந்து ஆங்கில வழி தான் படிக்க வச்ச பொண்ணை பையனையும்.
0: பாருங்க, இங்கிலீஷ் மீடியம்
2: ரொம்ப பிடிக்கும் அப்படினா
0: தமிழ் ஆங்கில
2: வழி படிக்கணும்.
0: ஓகேங்க.
3: நான் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் என்பதற்காக குடும்பத்துல நடைமுறைப்படுத்த முடியுமா?
0: நடைமுறைப்படுத்த முடியும்.
3: மந்திரி சும்மா இருப்பாங்களா?
0: அது சொல்லுங்க. யாரு யார் சும்மா இருப்பாங்களா?
3: வீட்டுல மந்திரி இருக்காங்கல்ல?
0: இல்ல, ஹோம் மந்திரி என்னமோ சொன்னீங்களே.
2: பண்றப்போ வந்து அவங்க பேசல. சரி, ஓகே, பேசிட்டோன்னு விடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா

0: மாட்டிடுறாங்க
1: மாட்டிக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு விளையாட்டுல ஒரு புதுமையான ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நீங்க பேசுற அடுத்த நேயர் யாருன்னு
1: அவங்க கிட்டயும் பேசலாம், அவங்களே தமிழ் பேச வைக்கலாம், அவங்களே ஆங்கிலம் பேச வைக்கலாம்.
0: கண்டிப்பாக.
1: வருக வணக்கம்.
2: ஹலோ மேடம், மாலை வணக்கங்கள்.
1: மாலை வணக்கம் உங்களுக்கு. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க
2: மேடம்? நிகழ்ச்சி தெரியலீங்களா என்னன்னு?
1: இல்ல, உங்க பேர் சொல்லுங்க, அப்புறம் நான் நிகழ்ச்சி சொல்றேன்.
2: பேர் இந்திராணிங்க, சின்ன வடவெளியில இருந்து பேசுறேங்க.
1: ஓகே, இப்ப வந்து நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் தமிழ்ல மட்டுமே பதில் சொல்லணும்.
2: சரிங்க,
1: இதுதான், வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல, ஆனாலும் தமிழ்ல முயற்சி பண்ணணும்.
2: சரிங்க மேடம்.
1: சரிங்க, நீங்க வந்து நல்ல சமையல் பண்ணுவீங்களா?
0: சமையலே பண்ண மாட்டீங்களோ, இவ்வளவு அமைதி
1: யோசிக்கிறீங்களே, சமையல் பண்ணலாமா வேண்டாமா? நல்லா சமையல் பண்ணக்கூடியவரா நீங்க?
0: இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: இல்லங்க
1: அப்படின்னா, நீங்க ரேடியோ வால்யூம் என்னமோ கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் டவர் கிட்ட வாங்க. இப்ப நான் வந்து கேக்குற கேள்விக்கு தமிழ்ல தான் பதில் சொல்லணும். நான் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னா கூட நீங்க அதை திருப்பி சொல்லக்கூடாது, அவ்வளவு மட்டும்தான். அதுக்கு நீங்க கேள்விக்கே பதில் சொல்லக்கூடாதோ என்னமோன்னு நீங்க முழிக்க கூடாது. நீங்க புது நேயர் அப்படிதானே?
0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள்லதான் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப தொடர்ந்து நம்ம கேள்விகள் கேட்கலாங்களா?
2: நன்றி.
0: ரொம்ப அழகா முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் வந்து அதான், நம்ம எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்தாலும் அந்த சின்ன இது வந்து கண்டிப்பா நம்மள மாட்டிக்கிறது. பாத்தீங்களா,
1: அதுதான் நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரா அவங்களே சொல்லி அவங்களே தான் எனக்கு
0: மாட்டிக்கிறாங்க. ஆமா, ஓகே. சோ நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் பல லிசனர்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்காங்க, கண்டிப்பா பேசிடலாம்.
1: ஹலோ, வருக வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள், எப்படி இருக்கீங்க?
1: பாச வணக்கம் உங்களுக்கும். பாசத்தோடு நாங்களும் உட்கார்ந்துட்டு எப்படின்னாச்சும் உங்களை ஆங்கிலம் பேச வைக்கலாம்னு ட்ரையோட உட்கார்ந்துருக்கோம்.
3: மதுரையில இருந்து உங்களை ஆண்டனி.
1: அதாவது இன்னைக்கு தமிழ் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவோட வந்திருப்பீங்க, சூப்பர் தான்.
3: செர்மிலி சார், செர்மிலியோட வாய்ஸ் ஆஷாசோட வாய்ஸ் ஒரே யூனிஃபார்மா இருக்கு, கண்டுபிடிக்கவே இல்ல. ஆனா செர்மிலி சவரி தானே ஆக்சுவலி.
1: அதுங்களா கண்டுபிடிச்சதுக்காகவே ஒரு கிளாப் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஈஸி ஈஸி க்வெஸ்சன் கேப்பனா, ஏன்னா நீங்க வந்து
3: கண்டுபிடிச்சீங்களா? ரெண்டு பேர் சவரி, அந்த சவரிக்கு இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், மாலை வணக்கம், மிக்க நன்றி.
1: நாங்க அப்படி சொன்னா சொல்ல மாட்டோம், குட் ஈவினிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் சொல்லுவாங்க.
3: என்ன
1: பண்ணுவீங்க பொதுவா?
3: பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையிலேயே கூட என்னுடைய பணி முடிந்தாலும் கூட வீட்டில் ஒரு சிறு சிறு உதவிகள் என்னுடைய துணைவா இருக்க செய்து கொண்டு உதவி கொண்டு இருக்கேன்.
1: இந்த கோயிலுக்கு எல்லாம் போற பழக்கம் இல்லையா? சர்ச்சுக்கு போவோம், கோயிலுக்கு போவோம், அந்த மாதிரி.
3: எனக்கு காலை வழிபாடு செய்யறது ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் ஏழு காலை அதிகாலையில் அதிகாலையில் தெய்வ ஆலை வழிபாடு செய்யுது.
1: எங்க வீட்டுல இருந்தே பண்ணுவீங்களா இல்ல சர்ச்சுக்கு போவீங்களா?
3: ஆலயத்துக்கு தான் போய் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொள்வேன்.
1: அப்படிங்களா? ஆலயத்துல யார் யார் இருப்பா?
3: ஆலயத்தில் மறுபடியும் சொல்லுங்க. ஆலயத்தில்
1: ஆலயத்தில் வந்து இந்த பிரேயர் பண்றதுக்காக
3: பல சுவாமிகள் இருக்காங்க, பல பல புனிதர்கள் இருக்காங்க, அவங்கள வழிபட செல்வது உண்டு.
1: அவங்க வந்து பிரேயர் பண்ணுவாங்க, நீங்க வந்து நீங்களும் சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டு வருவீங்க, அதுதானே? எனக்கு
3: ரொம்ப பிடிச்ச திருவிழா தைப்பொங்கல் தான் என்று தமிழர் திருநாள் தான்
1: அதுதான்
3: புத்தாடிகள் ஊட்டுவோம், வழிபாடுகள் செய்வோம், இனிப்பு வகையிலான
0: இனிப்பு
3: அடையாளமாக
1: சொல்லிவிட்டேன்.
3: கண்டிப்பாக இருவரும் வாருங்கள். இயேசு பிரபு தினத்தன்றைக்கு கண்டிப்பாக இரு சகோதரர்களுக்கு உபசரிப்பேன்.
0: நீங்க கேக் கொடுத்தாதான் நாங்க வருவோம்.
1: கேக்னு சொன்னாதான் வருவோம், இல்லாட்டி அதுவும் வர மாட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தனா கேக் தர வாங்கன்னு
3: சொல்லுங்க. அந்த வார்த்தை பயன்படுத்தாம நான் தோற்று விடுவேனே.
0: தோற்று விடுவீர்களா?
1: சரி ஓகே, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு.
0: பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. உங்களை தோக்க விடல நாங்க. சூப்பரா வந்து முயற்சி பண்ணீங்க, ரொம்ப நன்றி.
3: கிளாஸ் கொடுத்துருங்க, கிளாஸ் கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கான கிளாஸ் வந்து கொடுத்துடலாம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். பாருங்க, கேட்டுக்கலாம்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
3: நன்றி.
0: சூப்பரா வந்து பேசினாங்க இல்லைங்களா? நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அதுல இவரு வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாரு.
1: கேக்கு ஒருவேளை தமிழ் வேர்டு என்னமாச்சு இருக்குமான்னு
0: கண்டிப்பா இருக்கு. இதே நிகழ்ச்சியில நம்மளே சொல்லி இருக்கோம், ஆனா அவருக்கு வந்து அது நினைவில் இல்ல போல. அடுத்து வரவங்க யாராவது சொல்றாங்களான்றது நம்ம கண்டிப்பா பாக்கலாம்.
1: சூப்பர். கேக்கு வந்து அடுத்தவங்க கட்டாயமா தமிழ்ல சொல்லணும்.
0: சொல்லணும்,
1: சொன்னாங்களாலே அவங்க வின்னர்.
0: அதுதான் கண்டிஷன். ஆமா, ஓகே. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே செம ஹிட்.

0: காஞ்சனா டூ திரைப்படத்திலிருந்து சக்தி ஸ்ரீகோபாலன் அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள், அது வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர்கள் யாரு அப்படின்னு பாத்துடலாங்களா?
1: நிச்சயமா வருக. வணக்கம்.
0: வணக்கம் முடிய
2: சந்திரசேகர்,
1: உங்க ஊர்ல சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
3: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா
1: இருக்கிறேன். அப்படி சொல்லுங்க.
3: சொல்லவே
0: மாட்டேன்
1: உங்களுக்கு. அப்ப இங்கிலீஷே தெரியலன்னு நாங்க எடுத்துக்கோம்.
3: அப்படியே எடுத்துக்கோங்க.
0: மகிழ்ச்சி
3: இருவரும் அவ்வளவு சிறப்பா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நீங்க
3: ரெண்டு வார்த்தை சொன்னீங்கல்ல, நாங்க அந்த ஒரு தமிழ் சொல்ல சொன்னோம் அப்படின்னா வெற்றி பெறுவோம்னு நீங்க அங்க இருக்கும் போது நான் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தேன். அனிச்சல் நாங்க செய்வோம் அப்படின்னு இன்னொன்னு கேட்டீங்க இல்லையா, கிறிஸ்துமஸ்க்கு. அதற்கு அழகிய தமிழ் சொல் நத்தார் நாள் அப்படின்னு சொல்லலாம். இனிப்பு அப்பம் அப்படின்னு சொல்லலாம். அணிச்சல் அப்படிங்கிறது
1: என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே.
3: குழம்பி குழம்பி
1: தமிழ் பாட்டுங்க. நான் கேட்டது ரைம்ஸ், இங்கிலீஷ் தானே ரைம்ஸ்.
3: அப்படி சொல்ல வரீங்களா?
1: ஆமா ஆமா, சரி.
3: அத கூட தமிழ் படிச்சு அழகாக சொல்லலாம்.
1: அப்படிங்களா?
3: மழையே மழையே வராதே, நீ நாளைக்கு வா, இன்று வரவே வராதே.
1: அது வந்து மோ, அது வந்து மோ, ரெயின் ரெயின்
0: ரெயின் ரெயின் கோவே. அது வந்து பாத்தீங்கல்ல என்னல கொம்புக்குனு.
1: ஆமா, தாங்க முடியல.
3: உங்ககிட்ட பேசி வெற்றி வாங்கி சூடணும்னே அப்படியே ஓடி வந்திருக்கிறேன்.
1: ஓகே, நாங்களும் கூட கிரீடம் கையில தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு கட்டாயமா வந்து சூட போறோம். இப்ப வந்து இந்த நான்வெஜ் ஐட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஐட்டம் என்ன இருக்குன்னா சொல்லுங்க.
3: நீங்கள்
1: சுத்தி பார்த்த ஜூ என்ன இருக்கும் இல்லையா? யாருமே இந்த ஜூக்கே போகலங்களா? நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த
3: க்வெஸ்சன் கேட்டோம். உயிரியல் பூங்கா அப்படிங்கறத நான் நிறைய தடவை சுத்தி பாத்திருக்கேன். அதுல பல்வேறு வகையான உயிரினங்கள்லாம் இருக்கும்.
1: என்ன உயிரினம் அப்படின்னு சொல்லுங்க ஒன்னு ரெண்டு.
3: அதுல வந்து புள்ளி மான் இருக்கும், யானை இருக்கும், சிங்கம், கரடி, புலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்.
1: புலி அப்புறம் ரசம் எல்லாமே இருக்கும்ல.

0: அப்படியெல்லாம் இருக்காது. ஒட்டக சிவிங்கி அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் பாக்கிறதுக்கு, நீண்ட கழுத்து இருக்கும்.
1: அது பேர் என்னது?
0: ஒட்டக சிவிங்கி.
1: அப்படிங்களா, சூப்பர் தான். வந்து ஜூவை பத்தி சொல்றீங்க, அப்புறம் ஒரு நிறைய ஃப்ளவர்ஸோட பேர் சொல்லுங்க பாக்கலாம்.
0: எனக்கு செம்பருத்தி பூ இருக்கு, மல்லிகை, கனகாம்பரம், இந்த மாதிரியான பூக்கள், ரோஜா, அந்த பூ எல்லாம் இருக்கு.
1: ரோஸ், ரோஜா. ஓகே, வந்து இந்த வானவில் பாத்திருக்கீங்களா?
0: ஆமா பாத்திருக்கிறேன்.
1: எப்படி இருக்கும் வானவில்?
0: வானவில் அழகா அப்படியே அர்ஜுனருடைய வில்ல போல வளைந்து இருக்கும்.
1: அர்ஜுனர் பாத்திருக்கீங்களா?
0: பாருங்க, ஊதா இருக்கு, கரு நீலம் அப்படிங்கறது இருக்கு, நீலம் இருக்கு, பச்சை இருக்கு, மஞ்சள் இருக்கு, மஞ்சள் இருக்கு, சிவப்பு இருக்கு, இதுக்கு மேல வேற என்ன வரும்?
1: அதாவது
0: சூரிய ஒளி அப்படிங்கற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். அது உயிர்கள் வந்து வளர்வதற்கு நல்லா இருக்கும்.
1: ஒரு பச்சையும் இருக்கும்ல, அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுமே, அது என்னது?
0: ஆங்கில வார்த்தை ஒளி சேர்த்தி நிறமிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அத வந்து ஒளி சேர்க்கைன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க சொன்ன இன்னொன்னு சொல்ல மாட்டோம், நிறமிகள் தான் சொல்லுவோம். எங்களுடைய மூச்சே
1: நாங்களா அவங்க தமிழ் பேச வைக்கிறது இல்ல, அவங்களா வந்து
2: மாட்டிட்டாங்க.
0: இல்ல நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே போய் ரெண்டு நிமிஷம்
1: பேசுறீங்க. ஒண்ணும் இல்ல, கரெக்டா நீங்க சொல்லியே இருக்க கூடாது. நான் குட் ஈவினிங் சொல்லும் போது நீங்க சொல்லல. ஆமா, அப்ப நிகழ்ச்சி ஆரம்பம் தானே அது. நிகழ்ச்சி முடிக்கும் போது நீங்க இங்கிலீஷ் பேசிருக்க கூடாது. இது நாங்க வந்து வெற்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கிரீடம், கிரீடம், கிரீடம் வந்து அம்மாக்கு சூட்டப்படுகிறது.
2: ஒரு ஸ்லைட் இதுல வந்து உங்களுக்கு போயிடுச்சு.
0: ஆனா முழுமே சொல்லல, க அப்படின்னு எடுத்தா அப்படியே போயிடுச்சு.
2: சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளவு நேரம் நீங்க வந்து சூப்பரா முயற்சி மட்டும் இல்ல, நல்லாவே வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அதற்காக ரொம்ப நன்றி சந்திரசேகர். முயற்சி பண்ணவே வேண்டாம், கடைசி நேரத்துல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மாட்டிடுறாங்க.
1: ரொம்ப அழகா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆமா, கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், அதாவது நிறைவு பகுதியில நிறைவு செய்யக்கூடிய அந்த நேயர் யார் எங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலமறியாவல் வந்தேன் வந்தேனே. மந்திரமுத்தி
1: பேசுறேன்.
2: ஒரு அரங்கேற்றமே பண்ணிட்டோம்.
3: ஆமா, இறுதி சுற்றிலே வந்திருக்கேன். இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணிட்டோம், இப்பதான்
2: ஆனா முக்காவாசி நேரம் நீங்க வந்து நிறைவு நேயரா வந்து நிறைவு செஞ்சுட்டு தான் போறீங்க. ஓகே, இன்றைக்கு எந்த அளவுக்கு தயாராகி வந்திருக்கீங்கன்னு பாக்கலாங்களா? ஒரு கை பாக்கலாம்.
1: என்ன சாப்பிட்டீங்க இன்று மதியம்? என்ன சாப்பிட்டீர்கள்? நாங்களா தமிழ்ல பேசுவோம்.
3: சாதம், சாதம் சாப்பிட்டேன்.
1: சாதத்துக்கு என்னது, கர்ட் ரைஸ் அந்த மாதிரி என்னமாச்சும் எடுத்துருக்கீங்க? வெரைட்டி ரைஸா இல்ல சாதாரணமான சாப்பாடு தானா?
3: இன்னைக்கு கலந்த சாதம் எதுவும் பண்ணவில்லை.
1: அப்புறம்
3: சுண்டக்காய் தொக்கு பண்ணிருந்தாங்க. நான்
1: அப்படிங்களா, சுண்டக்காய் தொக்கு ரைஸ்க்கும் அதுக்கும் நல்லா இருக்குமா? கசக்கும் இல்லையா? கொஞ்சம் பிட்டர் பட்டர்
3: சாப்பிட்டீங்க?
1: டைனிங் ஹால்லயா?
3: நான் தரையில் அமர்ந்துதான் உணவு அருந்தினேன்.
1: மேட் போட்டு தரையில உட்காருது அதானே?
3: சம்மணம் போட்டு பலகை போட்டு அது மேல அமர்ந்து உணவு அருந்தினேன்.
1: பிளேட்ல சாப்பிடுவீங்களா இலையில சாப்பிடுவீங்களா?
3: இன்னைக்கு இலையுதான் உணவு அருந்தினேன். ஆடி மாசம் அல்லவா,
1: அதனால இலையில சாப்பிடுவீங்க. பாருங்களேன், நீங்க கொடுத்த சத்தமே என்ன சொல்லுதுன்னா போய் சொல்லிருக்கீங்க, பிளேட்ல தான் சாப்பிட்டுருக்கீங்க.
3: இல்லை இல்லை, நான் இலையில் தான் சாப்பிட்டேன். எங்க ஆட்டுக்காரி பக்கத்துல உட்காந்து விசிறி வச்சு
1: நீர் அருந்தினேன் நேயர்கள் பார்ட்டிசிபேட் பண்றது நமக்கு ரொம்ப இனிமையாவே இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியின் சார்பா நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
2: கண்டிப்பாக இன்றைக்கு இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அந்த நிகழ்ச்சியை தான் கேட்டோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்குமே நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டியம் 101.8
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
0: டி
2: கடி
3: பேச்சு
2: நகைச்சுவை நிகழ்ச்சி
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 5 மணி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும். உங்கள் ஊட்டி செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலியின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும், ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும், மகளிர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டேலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 5 மணி 2 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரால் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல்தையும் சௌந்தரராஜன் அவருடைய குரலில் கேட்டும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில இன்றைக்கு தத்துவ பாடல்கள் நம்ம கேட்க விருப்பம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

அன்னை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 5:16 இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

டிஎன் சவுந்தரராஜன் அவருடைய குரல்ல சூரியகாந்தி திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 5:21 இணைந்தீர்கள் ஓடி எஃப்எம் 101.1.

சொல்வேன், ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய் பாபா சாதன் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இந்த நேரம் 5:27 நிமிடம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எம் சௌந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் நாளை நமதே திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்வது பழை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அரசிலங்குமரி திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
2: அரங்கனா சரிவா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு?

0: கேட்ட பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 இரவு 9 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமழு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைக்கானம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் வாழை சாகுபடி குறித்து சசிதரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திக் தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இரவு 9:15 செய்திச் சுடர். 9:30 குறுமகிமை குருமகிமை இசை பேருரை நிகழ்த்துபவர் எச் ஜானகிராமன் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 6:05 பிற்பகல் 12:05, 1:05, 2:00 மாலை 6:05, இரவு 9 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மற்றும் பிற்பகல் 1:45 ஆகிய நேரங்களில் மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி திருத்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்து திரைக்கானம். நிறைவாக சட்டம் அறிவோம். போக்சோ பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். நாளை காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். இரவு 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 பிற்பகல் 3:00 மற்றும் 5:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு மௌனம் பலமா பலவீனமா தொலைபேசி வழி நேர்கள் கருத்து பகிர்வு. நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா. Both the Houses of Parliament were adjourned for the day following uproar by opposition parties on the alleged police action during students' protest over knee tissue. The Lok Sabha was adjourned several times today amid repeated disruptions as Minister of State Dr. Jitendra Singh introduced the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill proposes stricter penalties including imprisonment of up to 10 years, fines of up to 10 crore rupees, confiscation of properties of convicted offenders, special fast-track courts, completion of investigations within 2 months, and trials within 3 months of filing the charge sheet. Speaker Om Birla and Parliamentary Affairs Minister Kiran Rijiju urged members to allow discussion on the bill, saying 6 hours had been allotted and 91 amendments had been received. The minister expressed concern over the behaviour of opposition parties and said that disrupting discussion on such an important bill sends a very wrong message. In the Rajya Sabha, Minister of State for Home Nityanand Rai moved the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026 for discussion. The bill seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jan Gan Man. The Uttar Pradesh government today informed the Supreme Court that it has set up a 4-member special investigation team or SIT headed by Inspector General of Police for the Lucknow range, Kiran S., to probe the alleged embezzlement of the donations received by the Ram Temple Trust in Ayodhya. The team will also include a DIG rank officer, a senior superintendent of police, and an additional SP. The top court asked the state government to include a forensic auditor as the 5th member of the SIT, which will submit its first status report within 2 weeks. Meanwhile, a special court in Uttar Pradesh today extended the judicial custody of all 8 accused in the alleged Ram Temple donation theft case by 14 days. The External Affairs Ministry summoned the Ukrainian ambassador, Dr. Oleksandr Polishchuk, following the attack on commercial vessel MV Amorefi, in which an international was killed. The ministry conveyed its serious concern over the incident and condemned in strongest terms such attacks on commercial shipping and highlighted their adverse impact on the safety of maritime navigation, freedom of navigation, and international commerce. Heavy rain continues to affect several parts of the country. In Odisha, a deep depression over the northwest Bay of Bengal has triggered torrential rainfall. The IMD has issued a red warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rain today. In Jammu and Kashmir, a landslide blocked the Jammu-Srinagar National Highway in Udhampur district. Traffic has been partially restored, allowing a fresh batch of 3,823 Amarnath pilgrims to cross. In Doda district, the main bridge was temporarily closed for safety inspection after suspected cracks were noticed. In Assam, the flood situation has improved as waters have receded in most affected areas. Over 37,000 people remain in 109 relief camps. IMD has also forecast heavy to very heavy rainfall over Delhi, Chandigarh, Haryana, Himachal Pradesh, Punjab, Uttar Pradesh, Uttarakhand and Vidarbha till tomorrow. 2-time Olympian Sajan Prakash qualified for the men's 200-meter butterfly final after finishing as the 6th fastest swimmer overall in the heats at the Commonwealth Games in Glasgow today. Prakash finished second behind Scotland's Duncan Scott. Sajan Prakash will now compete in 8 men finals slated later tonight. ISSF Shooting World Cup, India's Isha Singh grabbed the gold in the women's 25-meter pistol event in Hangzhou, China today. She upstaged Olympic medalist Manu Bhakkar, who took the bronze to complete a double podium finish for India. Home Minister Amit Shah and Commerce and Industry Minister Piyush Goyal have congratulated Indian shooters Isha Singh and Manu Bhakkar on their impressive performances. Benchmark domestic equity indices rebounded today and closed 1% higher. The Sensex climbed 776 points to close at 76,836, while Nifty rose 229 points to settle at 23,996. And global crude oil prices plunged around 7% today after US and Iran paused military strikes over the weekend. International benchmark Brent crude was trading 7.9% down at $89.11 per barrel in intraday trade. And that is the end of this news bulletin.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 91.8 நேரம் 6:10. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள்.

0: என்னோட
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.

0: மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50 மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறுவயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதுலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம், 65 கிலோ இடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போவதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளைல கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளையாட விளையாட எனக்கு சந்தோஷம் தான். 2018 விளையாண்டு வந்தா அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்ல, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு, என் பிள்ளைக்கு, இந்த ஊரு மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த

0: நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 1 சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன், ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதி மன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: மருமகளே, என்னம்மா
4: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
3: அதாவது
4: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
4: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
4: அதாவது யுபிஐல இருந்து.
3: அப்படியா?
4: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
4: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
2: கேளடி கண்மணி படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரல்களில் இருவர் இணைந்து ஒன்றானால்.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:41.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
8: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. கமலு படகு மொழி பாடல்கள்.
9: வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல். மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கும் வேளையில் அழகின் உருவமாய் அந்த பெண் எதிரே நடந்து வருகிறாள் என்றால் காதலில் திளைக்கும் ஒருவனுக்கு மனம் எப்படி குதூகலத்தில் திளைக்கும் என்பதை கூறும் ஒரு பாடல். அவள் நடந்து வரும் பொழுது அவளின் முகம் நிலவை போல பிரகாசிக்கிறது, அவள் கண்களில் எழுதியுள்ள மை என்னை மயக்குகிறது என்று ரசிக்க ஆரம்பிக்கிறான். வெறும் ரசனை மட்டுமே போதுமா? அவளுடன் பேச வேண்டும், சற்று நேரம் செலவழிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அதைதான் அடுத்து கூறுகிறான்.

நீ நடந்து வரும்பொழுது 5.5 அடி உயரத்தில் கை கால் முளைத்து ஒரு பூ நடந்து வருவதை போலதான் உள்ளது. உன்னுடைய வாசம் என்னை மயக்குகிறது. உன்னுடன் சிறிது நேரம் நான் நடந்து வருகிறேன் துணையாக. அந்த நேரத்தில் நாம் பேசலாம் காதல் மொழிகளை என்று கூறுவதாக அமைந்த ஒரு பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

ஒரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் இடையில் உள்ள காதல் எப்பொழுதுமே ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லை. இரு மனங்களும் இருவேறு திசையில் சென்றாலும் அவற்றை ஒருங்கே இணைப்பது காதல்தான். அந்த பயணத்தில் ஊடலும் வரும், கூடலும் வரும். ஊடல் எழும் வேளைகளில் எல்லாம் அதை சரி செய்து காதலை முன்னோக்கி நகர்த்தி செல்வது கூடல்தான். எனவே ஒரு காதலில் ஊடலும் கூடலும் கலந்தேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எடுத்து கூறும் ஒரு பாடல், தான் விரும்பும் ஒரு பெண் தன்னை எப்படி நேசிக்கிறாள் என்பதை அறிய முயலும் ஒரு காதலன். அவள் அவனை நேசிக்கிறாள், ஆனால் தற்பொழுது ஊடலில் உள்ளாள். எனவே அவள் கேட்கும் கேள்விகளுக்கு போடகமாக பதில் சொல்கிறாள், ஆனால் அதில் ஒரு அன்பு தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு பாடல், ஊடலும் கூடலும் பின்னி பிணைந்து அன்பின் உருவமாக மாறும் இந்த பாடல் உங்களுக்காக. நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக

நாம் வாழும் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் சரிபாதியாக கலந்த ஒன்றுதான். துன்பம் வரும் நேரங்களில் துவண்டு விழுந்து விடாமல் இருக்க தோள் கொடுக்கும் ஒருவர் இருந்தால் எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாண்டி வாழ்வில் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். எல்லாம் சரியாகிறதோ சரியாகவில்லையோ, ஆனால் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை அளிக்கும் ஒருவர்தான் வாழ்க்கையின் துணையாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பிணைப்பை எடுத்து கூறும் ஒரு பாடல். தலைவன் ஏதோ துன்பத்தில் இருக்கிறான், எனக்கென்று யாரும் இல்லை என்று எண்ணுகிறான். அந்த நேரத்தில் தலைவி, வானில் உள்ள மேகங்கள் கலைந்து சென்றாலும் எப்படி நிலவு அதற்கு துணையாக உள்ளதோ, அதே போல எத்தனை துன்பங்கள் வந்து உன்னை அலைக்கழித்தாலும் உனக்காக நான் இருப்பேன் என்று ஆறுதல் கூறுவதாகவும் தன்னுடைய காதலை உணர்த்துவதாகவும் அமைந்த ஒரு பாடல். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய எல்லா பாடல்களும் உங்கள் மனதிற்கு இனிமை சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பெட்டதகமுள்ள நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டதகமுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8, நேரம் 7 மணி. நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: நிமிடம். ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ் அவர்கள்.
1: மத்திய அரசின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகள் சென்றடையும் வகையின் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ஷியாமிலா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான சிறப்பு முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு வங்கி கடன், பிரதம மந்திரி மக்கள் மருத்துவம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதி, வங்கி கணக்குகளை துவங்குவது மற்றும் ஆதார் அட்டை சரிபார்ப்பது உள்ளிட்டவைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்தனர். இதன் மூலம் 482 தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். மத்திய அரசின் நகர்ப்புற குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் அர்பன் திட்டத்தின் கீழ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 நகராட்சிகளில் 3 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சிகளில் ஒன்றியங்களைச் சேர்ந்த 1565 ஊரக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2383 கோடி மதிப்பில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இதனை அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு, இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்று அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் இந்திய அளவில் 12ஆம் இடம் பிடித்தார். இவர் 720 மார்க்குக்கு 705 மதிப்பெண்கள் பெற்று 99.9% மதிப்பெண் பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும், அவற்றை பழுது இருந்தால் பழுதை நீக்கவும், குழாய்களை சரிவர அமைத்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக சென்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதிகாரிகள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய கொடிய நோயான கோமாரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு, கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் 1 மாத காலம் நடைபெற்றது. இதில் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 448,000 கால்நடைகள் பயன்பெற்றன. இந்த முகாமினை தவறாமல் மக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து, போதைப் பொருட்களால் ஏற்படும் சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுய உதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களை பதாகைகளாக ஏந்தி பேரணியில் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தலைமை மருத்துவமனையில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான சுய உதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26ஆம் ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு, இதுவரை 5,014 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பூவரசன்குப்பம் கிராமத்தில் கல்தூணில் நரசிம்மர் தோன்றி காட்சியளித்ததாக, கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவன் மன்னரால் கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா வந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
0: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்

முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரண்டு ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு

இந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு

உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டுஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டுஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப்பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக்

0: பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 7:25. நேர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்கும் முன்,
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தொடர்வது வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். தொடர்வது வேளாண் அறிவுரை. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு மேலாண்மைக்கு விதைத்த 45 மற்றும் 50வது நாட்களில் 1 ஹெக்டருக்கு 4 கிலோ குளோரோதைரோரின் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மன்கோசெப் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் அல்லது குளோரோதைரோரில் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60வது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகள் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மன்கோசெப் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் இலைவழியாக தெளிக்கலாம்.

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.
1: நேரம் 7:30.
0: நேயர்களே, நாளை காலை 10 PM NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
1: தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து கூடலூர் வடவயல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஜி ஜே ஜெபராஜ்.
1: வணக்கம், உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி.
2: சார், என்னுடைய பேர் சசிதரன். நான் வடவயல் கிராமத்தில், அது கூடலூர் வட்டம் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கிறேன் சார்.
1: எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க
2: சார்? நான் இப்போ தற்போதைக்கு 1 ஏக்கர் இடத்துல வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கிறேன் சார்.
1: உங்கள் நிலத்திலேயே கிணறு தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோம். அங்கே எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வசதிகள்?
2: ஆமாம் சார், எங்கள் நிலத்தில் வந்து தண்ணி நல்லா ஊற்றுருக்குது. நாங்கள் கூட எங்களுடைய சொந்த இடத்துல வந்து பஞ்சாயத்து அவங்களுக்கு கூட ஒரு கிணறு குடிதண்ணீருக்காக நாங்கள் ஒரு பகுதி கொடுத்துருக்குறோம். நல்ல தண்ணீர் ஓட்டம் இருக்குது சார்.
1: உங்களுடைய தண்ணி வந்து குடி தண்ணீருக்கு மற்றவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு இருக்குது, அதே நேரத்தில் விவசாயத்துக்கும் அதே தண்ணியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க.
2: ஆமாம் சார், ஒரு பகுதியை வந்து நல்ல ஊற்றிருக்கிற ஒரு இடத்த வந்து நாங்கள் கிணறுக்காக குடிநீருக்காக கொடுத்துருக்குறோம். மற்றபடி வாய்க்கால் கூட இருக்குது அதுக்குள்ளார, அது அந்த தண்ணியை வந்து

0: சாதாரணமாக ஸ்பைசஸ் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய இடம். குடலூர் போகிறீங்களா, அங்கே நேந்திரம் பழம் இல்லைனா அந்த பெப்பர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. அது வந்து இப்போது ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விலை ஏறிட்டு போகுது, தங்க விலைக்கு ஈக்குவலாக அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க.
1: ஆமாம் சார், வந்து இப்போது சமதளமான வயல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெல் வாழை இந்த மாதிரி இஞ்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. மேடான பகுதிகளில் பார்க்கும்போது அங்கேயும் சில இடங்களில் வந்து ஓடை தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து குறுமிளகு இது போன்ற பயிர்கள் வந்து செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு நோய் தாக்குதல் இருக்கிறனால சாகுபடி ரொம்ப குறைவாக செய்யப்படுறதுனால தான் ஏலக்காய்க்கெல்லாம் மிகவும் விலை அதிகம். அது போன்ற குறுமிளகுக்கும் அதே மாதிரி தான், அதுக்கு ஒரு பூச்சி தாக்குதல் வேர் பகுதியில் இருக்கிறனால சில செடிகள் இடையில பட்டு போகுது, அதனால் அதுக்குமே விலை ரொம்ப ஜாஸ்தி தான் சார்.
0: வாழை சாகுபடி செய்யும்போது அதாவது வாழைக்கன்று சொல்லுவோம், அதை நீங்களே தயார் பண்ணுறீங்களா, வெளியிலேருந்து வாங்குறீங்களா, நிலத்தை எப்படி தயார்படுத்தணும், தண்ணியை பற்றின ஒரு கவலை இல்லை, அதனால் நிலத்தை பண்படுத்துறது வாழைக்கன்று வாங்கிறது எங்கேருந்து வாங்குவீங்க?
1: சார், நாங்கள் வந்து முதல்ல குள்ளநேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழை விதையை நாங்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து நல்ல விளைச்சல், ஆனால் தார் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதுக்கு நோய் தாக்குதல்லாம் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு அந்த இனமெல்லாம் அழிஞ்சு போச்சு, அதனால நாங்கள் வந்து நீளமான உயரமான ஒரு ரகம் நாங்கள் தூர இடங்களில் வந்து அதாவது மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் அல்லது கேரளா பகுதியில் சுல்தான் பத்தேரி அந்த மாதிரி சில பகுதிகளில் இருந்து அந்த வாழைக்கண்ணை வந்து கொள்முதல் பண்ணி இங்கே வைக்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் சார், ரெண்டாவது தடவைக்கு நம்ம பிரித்து அதிலிருந்து வச்சா திரும்ப அது நோய் தாக்குதல் உண்டாகுது சார்.
0: இப்போ சாதாரணமாக வாழை அப்படின்னு எடுத்துட்டா எனக்கு நிறைய வாழையை பற்றி அந்த வாழையினுடைய அந்த ரகங்கள் நிறைய ஞாபகம் வருது. தேன் வாழை, நேந்திரம், செவ்வாழை, அப்புறம் வந்து பூம்பழம், கற்பூரவள்ளி, இந்த மாதிரி நிறைய வகைகள் அதில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. இப்போது நேந்திரம் எடுத்துட்டா அது வந்து அதுக்கு ஒரு தனி ரேட் இருக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் வந்து செவ்வாழை அப்படி, ஏன்னா அது நீண்ட நாட்களாக அது அறுவடை செய்கிறதுக்கு டைம் ஆகிறதுனால அப்படியோ என்னமோன்றது அது ஒன்று. அதே நேரத்தில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் அது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கூடலூர் பகுதியில் விவசாயிகள் பொதுவாக வந்து என்ன ரகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன காரணம், நீங்களும் அதே மாதிரி தானா?
1: ஆமாம் சார், அதாவது இப்போது எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யானை தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வாழை வந்து ரொம்ப குறைவாக தான் போடுறாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து இந்த எர்த் மிஷன்லாம் வச்சு அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே செய்கிறனால சிலருக்கு வந்து இது சாத்தியமானது, ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமாக இல்லாதனால தான் சில வாழைக்கு வந்து விலை அதிகமாக இருக்குது சார். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தாழ்வான தண்ணீர் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வந்து வாழை வந்து விவசாயம் பண்ணுறாங்க, அதாவது நேந்திர வாழை நல்ல மகசூல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சீக்கு வந்து நோய் வர்றதுனால அதுவுமே ஒரு ஒரு தர்மசங்கரமான சூழ்நிலையில் இருக்குது. சரியான முறையில் ஒரு பராமரிப்பு செய்ய முடியலனாக்க அது வந்து பலனற்றது சார். அதிகமாக வேலை இல்லாததுன்னு சொல்லப்போனால் ஞாலிப்பூன்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறையவே போடுவாங்க, அதுக்கு வந்து நம்ம ரொம்ப வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை.
0: ஞாலிப்பூ அப்படின்றது அதாவது பூம்பழம் மாதிரி இருக்கும்,
1: பூவன் பழம் தான் சார், அது வந்து ஞாலிப்பூன்னு சொல்லுவாங்க, கேரளா ஞாலிப்பூன்னு சொல்லுவாங்க. அதே சேம் ஒரே மாதிரி இருக்கும் மைசூர் பூன்றது. ஆனால் ஞாலிப்பூனுக்கு வந்து அவ்வளோ வேலை வேண்டியதில்லை, இந்த மைசூர் பூனுக்கும் அவ்வளோ வேலை வேண்டியதில்லை. அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து காடுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும், எப்போவாது ஒருக்க தண்ணி ஊற்றினா போதும், அதுக்கு மருந்தோ மற்ற விதமான ஒரு இதோ தேவையில்லை. ஆனால் நேந்திரத்துக்கு அப்படி இல்லை சார், நேந்திரத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக குழந்தைகளை பார்க்குற மாதிரிக்கு சிறிதிலிருந்தே பெரிது அந்த குறை தார் வெட்டுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா சமய சமயத்துக்கு வந்து அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், அதே சமயங்களில் வந்து மருந்து தெளிக்கணும், அதே சமயங்களில் வந்து நமக்கு அந்த 3 மாதத்துக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து உரம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
0: அப்போது நம்ம அந்த உரம் வந்து போடாமல் இல்லை வேறு இயற்கை முறையில் கிடைக்கக்கூடியத பயன்படுத்தாமல் வாழையே வராது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறீங்களா?
1: இயற்கை முறையிலும் செய்யலாம் சார், ஆனால் வந்து அவ்வளவுக்கு மகசூல் வருமா அப்படின்றது யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நம்ம வீட்டு தேவைகளுக்கு கூட 1-2 தோட்டங்களில் சும்மாவே வளர்ந்து அப்படி இருக்குது சார். ஆனால் இது வியாபார நோக்கத்தில் செய்கிறனால பெரிய அளவில் மகசூல் வருமா வராதா அப்படின்றது இன்னும் யாரும் அதை ஆராய்ச்சிஞ்சு பார்த்ததில்லை சார்.
0: இப்போ நீங்கள் இது ஒரே ரகம்தான் போடுவீங்களா, இல்லைனா மற்ற ரகத்தையும் இது பண்ணுவீங்களா?
1: நேந்திர வாழைன்றது குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா இடங்கள்லையும் ஒரே ரகம் தான் போடுறாங்க சார்.
0: நேந்திர வாழையிலையும் பல ரகங்கள் இருக்குது இல்லைங்களா?
1: நேந்திர வாழையிலும் பல ரகங்கள் இருக்குது சார். அப்போதைக்கு வந்து நம்ம அந்த கிராமங்களில் வந்து ஒரே ஒரு ரகத்தை மட்டும்தான் எல்லாரும் போடுறாங்க. அது வந்து ரொம்ப உயரமாக வளரக்கூடியது, நிறைய மகசூல் தரக்கூடியது, அதே சமயம் அது மருந்தும் உரம் இல்லாமல் அந்த மகசூல் கிடைக்காது சார்.
0: நேந்திரமாகட்டும் நீங்கள் சொல்கிற அந்த பழமாகட்டும் எங்கே வந்து நீங்கள் விதை கன்று வாங்குவீங்க, இல்லை நீங்களே தயார் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நாங்களே தயார் பண்ணலாம் சார். அந்த இப்போது இந்த வருஷம் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அடுத்த வருஷத்துக்கு அந்த கன்று எடுக்கலாம், எடுத்தாலுமே அது வந்து நம்ம வாங்குற கண்ணுடைய அளவுக்கு வந்து மகசூல் ரொம்ப குறைவாக இருக்கிறனால நாங்கள் அதை அப்படியே விட்டுடுறோம் சார். விட்டு அதை

0: போட்டுடுறோம். அப்புறம் வந்து தூர இடங்களில், அதாவது கேரளா பகுதியிலிருந்தும் அல்லது தமிழ்நாட்டினுடைய சில கோயம்புத்தூர் மாவட்டம், மேட்டுப்பாளையம் அந்த சில பகுதியிலிருந்து நாங்கள் விலை கொடுத்து வாங்கி போடுறோம் சார். அப்போ வந்து அந்த நிலத்தினுடைய, அதாவது நாங்கள் வாங்கக்கூடிய அவங்களுடைய நிலத்தினுடைய தன்மைகளுக்கு இது வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறதுனால இதில் வந்து மகசூல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதனால தான் நாங்கள் வந்து அதை சூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இடத்துலருந்தே நாங்கள் அதை பிரித்து எங்களுடைய இடத்துல போடும்போது அதுவுமே மகசூல் குறைவாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சார். அதனால தான் நாங்கள் மற்ற இடங்களில் கொள்முதல் பண்ணி போடுறோம்.
1: இப்போ இந்த உச்சிக்கொல்லி உரம் இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு முன்னால் இந்த பயிரினுடைய அந்த கால அளவு எவ்வளோ அப்படின்றது சொல்லுங்கள்.
0: கிட்டத்தட்ட வந்து 11 மாதங்கள் வரைக்கும் இதை எடுத்துக்கும் சார். இப்போ 7வது மாதத்தில் வந்து தார் விடும், அதுக்கப்புறம் சிலதெல்லாம் 3 மாதம் கூட, சிலதெல்லாம் 4 மாதம் கூட எடுக்கும் சார் அது முத்தி நல்ல ஒரு தாராக வர்றதுக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரிக்கு நம்முடைய நாடன் வாழை முதல்ல நாங்கள் பயிரிட்டு செஞ்சு கொண்டு இருந்த அந்த அழிந்து போன அந்த வித்தானது, அதுக்கு வந்து இவ்வளோ காலதாமதம் வேண்டியதில்லை சார். கிட்டத்தட்ட 6வது மாதத்தில் அது வந்து கொலைத்தள்ள ஆரம்பிச்சிடும், 9வது மாதத்துக்குள்ளே நம்ம அது தார் வெட்டி எடுத்துடலாம் சார்.
1: இப்போது நீங்கள் அதுக்கு வந்து தண்ணியை பாய்ச்சிருது, அது போக இடையில வந்து வேற ஏதாவதும் பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு எப்படி கவனிப்பு முறைகள் எப்படி இருக்கணும்
0: சார்? அந்த நாடன் வாழைக்கு நாங்கள் முதல்ல வந்து சாம்பல் இந்த மாதிரி தான் பூச்சிக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இந்த இதுக்கு வந்து நாங்கள் கடைகளில், மருந்து கடைகளில் வாங்கக்கூடிய ஆங்கில மருந்து, அந்த மருந்து தான் பயன்படுத்திட்டு இருக்கணும் சார். அது வந்து வாழை வச்சு ஒரு 3 மாதம் ஆனோடனே இலை பூச்சிகள் வந்து வந்துடும், அந்த இலை பூச்சிகளுக்காக வந்து நாங்கள் மருந்து வந்து தெளிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டைக்குள்ளார சில ஈக்கள் வந்து முட்டையிட்டு அது வந்து குஞ்சு பொறிச்சு அது புழுவாகவே மாறி தண்டுக்குள்ளே போயிடும் சார். தண்டு புழு வந்து ரொம்ப அபாயகரமானது, அது வாழையை முழு வாழையவே அந்த தாக்கக்கூடியது, மகசூல் மொத்தத்தையும் இல்லாமல் பண்ணக்கூடிய. ஆகினாலும் அந்த மருந்து நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ ஒரு முறை அதை வந்து கண்டிப்பாக செய்வோம் சார்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பூச்சி நோய் தாக்குதல், சில இடங்களில் வீட்டு ஓரத்துலேயே வந்து அந்த வாழைக்கன்று அப்படியே பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதும் வளர்ந்துருது, வளர்ந்து அதுலேயும் வந்து கொலை தள்ளுது, அப்போது அதுலேயும் பழம் கிடைக்குது, ஆனால் அவங்க எந்த விதமான மெயின்டெனன்ஸும் அதுக்கு பண்ணாமையே அது வருது. இப்போ அதுக்கு பூச்சி நோயெல்லாம் தாக்கும் தானே, அப்போ அது கட்டுப்பட்டு தானே வளருது.
0: அது பார்த்தீங்கன்னா அந்த நேந்திரத்துக்கு இது கண்டிப்பாக மருந்து தேவை சார். ஆனால் நீங்கள் சொல்லும்போது இந்த மற்ற ரகங்களுக்கு வந்து இந்த பூச்சி தாக்குதல் இல்லை, அதாவது மைசூர் பூனுக்கு தாக்குதல் கிடையாது, ஞாலி பூனுக்கு தாக்குதல் கிடையாது, செவ்வாழைக்கும் தாக்குதல் கிடையாது, பச்சை வாழை பச்சை நாடன் வாழைன்னு இருக்குது, இதுக்குமே இந்த பூச்சி தாக்குதல் கிடையாது. குறிப்பாக இதுக்கு ஏன் தாக்குதுன்னு எனக்கு எங்களுக்கு தெரில சார். ஆனால் இதுதான் நிறைய பயிரிடறனால இதை வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து கண்டிப்பாக அதை தாக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சார்.
1: இப்போது இதுக்கு வந்து அந்த 1 ஏக்கரில் எத்தனை மரங்கள் நடலாம், இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அது சொல்லணும்.
0: கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் வந்துட்டு நாங்கள் ஒரு 500 வாழை வைப்போம் சார். இன்னும் சிலர் நெருக்கமாக கூட சிலர் வைக்கிறாங்க, சிலர் 4 அடிக்கு கூட 4 அடி இடைவெளி விட்டு கூட செய்கிறாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோ நல்லதாக இல்லைன்றது எங்களுக்கு தோணுது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, சிலர் வந்து 600லாம் வைப்பாங்க, 4 அடிக்கு வைக்கும்போது 600 வரும். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு, அதாவது ஒரு வாழையினுடைய பட்டைகள் இன்னொரு வாழையினுடைய பட்டையோட தொடாதபடிக்கு அதுக்கு வந்து 6 அடி இடைவெளி வேணும் சார். 6 அடி இடைவெளி இருந்தால் அது ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும், தாருமே வந்து நல்லாவே வரும் சார்.
1: இப்போது அந்த மாதிரி இடைவெளி முக்கியம், அதே நேரத்தில் இப்போது உயரம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து காற்றில் வந்து கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது வந்து சில ரகங்கள் மரமாகட்டும் தென்னை மரத்தில் கூட அதனுடைய உயரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவசியம் இல்லை, உயரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இதை கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி வாழை மரத்துலேயும் ரொம்ப உயரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா புயல் காற்றுலேருந்து தப்பிச்சுக்கலாம்ல?
0: நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னது ஒரு கேட்டது ஒரு நல்ல கேள்வி, எங்களுக்குமே அது ஒரு பயனுள்ள தகவல் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குள்ளன் நேந்திர வாழை எங்களை நாடன் வாழை, அதுக்கு வந்து இந்த மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா அதுவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் இந்த ரகமானது வாழை வந்து அவ்வளோ உறுதியானது கிடையாது, உயரம் ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 12 அடி 15 அடி கூட இந்த வாழை வந்து உயரக்கூடியது. அதுக்கு வந்து நாங்கள் இடைவெளி விட்டு ஒரு 10 அடி தூரத்திற்கு மரங்களை நடுவோம் சார். ஒரு இந்த மாதிரி சில்வரோக்கு அல்லது யூகாலிப்டஸ் இந்த மர தடிகள் வந்து நாங்கள் வாங்கி வச்சுப்போம். கிட்டத்தட்ட அது 15 அடி உயரமுள்ளதாக இருக்கும். அதை ஒரு 3 அடி அளவில் வந்து நிலத்தில் குழி தோண்டி வச்சு ஒரு கிட்டத்தட்ட 10 அடி தூரத்துக்கு 1 ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரு 100, 150, 200 கூட வரும் சில இந்த மாதிரி மரத்தடிகள் வாங்கி நாங்கள் நடவு செய்வோம். அதுக்கப்புறம் இந்த வாழையோட ஒவ்வொரு கழுத்து பகுதிக்கும் அந்த தார் அந்த பகுதிக்கு

0: அந்த சுருக்கு கயிறானது நாங்கள் கட்டி வச்சிருப்போம். அது கட்டி அதில் வந்து இதை கோர்த்து அந்த கம்பத்தோட கோர்த்து ஒரு பந்தலாவே அதை ஆக்கிடுவோம் சார். அதனால எந்த பக்கம் காத்தடிச்சாலும் அது வந்து சாயாம கொலை வந்து தார் வந்து நல்லா முற்றி வெட்டுற அளவுக்கு அது உறுதியா இருக்கும் சார். அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா அதனால வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை சார். அந்த வாழை வந்து காற்றுக்கு வந்து பிடிக்க முடியாது. புயல் காத்து வரும்போது முற்றாத வாழையே வாழைத்தார் வீணா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்கள் இதை வந்து எப்பவுமே கண்டிப்பா அதுக்கு முன்னேற்பாடு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் சார்.
1: இப்போ இதுக்கு முதலீடு எவ்வளவு தேவைப்படும் அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ வந்து வாழை விதை வாங்குறதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு வந்து 15 ரூபாய் வாங்குறாங்க சார். அப்போ ஒரு ஏக்கருக்கு நாங்கள் வந்து 500 வாங்கணும் அப்படின்னாக்க அதற்குரிய செலவுகள் உண்டு. அதே போல் வந்து மருந்துகளுக்கு வந்து நம்ம வந்து அடிவாரம் போடக்கூடிய மருந்துகளும் வாங்கணும். அதே சமயம் தெளிப்பான் தெளிக்கிறதுக்குரிய மருந்துகள் கூட வாங்கணும் சார். கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது
1: அதாவது நம்ம முதலீடு அப்படின்னும் போது விதை வாங்கறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்றுகள் வாங்கறதுக்கு, அது போக இடையில பூச்சிக்கொல்லிகள், ஆட் செலவு, பூச்சிக்கொல்லி மருந்து செலவு, அதுக்கப்புறம் அதுக்குரிய மற்ற செலவுகள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா போடுவீங்களா இல்லைனா அந்த கணக்கெல்லாம் எழுதி வைப்பீங்க?
0: கணக்கு நாங்கள் எழுதி வச்சிருப்போம் சார். இப்போ வந்து குறைஞ்சபட்சம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நாங்கள் வந்து செய்யும் பொழுது ஒரு 1.5 லட்சம் முதலீடு வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சார். அதாவது இப்போ விதை வாங்கணும், நிலத்தை வந்து தயார் பண்ணணும், அதுக்கு வந்து உழவு ஓட்டணும், டிராக்டர் கூலி இருக்குது, அப்புறம் வந்து இது வந்து வாழை வைக்கிறதுக்கு வந்து பெட்டு வந்து ஹைட்டு பண்ணணும் சார். இந்த உயரம் படத்தில் அப்படின்னாக்கா அந்த அடி தண்ணீர் வந்து வாழையை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதுக்கப்புறம் வந்து நடவு செய்யறதுக்குரிய ஆட்கள் கூலி, அப்புறம் வந்து அந்த சில பொருட்கள் வந்து கொண்டு வரணும் சார். இந்த இப்போ தடி அந்த ஊன்றக்கூடிய கோள்கள் அதெல்லாம் வந்து வாங்கி அது வாழை வைக்கும் போதே நம்ம அதையும் நடவு செஞ்சுருவோம். ஏன்னா அது வந்து அப்போ உறுதியாக இருக்கும் சார். திரும்ப வாழை வளர்ந்து திரும்ப இடையில போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த செலவுகள்லாம் ஆட்கூலிகள்லாம் நிறைய இருக்குது சார்.
1: இப்போ ஒரு ஏக்கரில் நீங்கள் சொல்லக்கூடியது 1.5 லட்சம் முதலீடு போடணும் அப்படின்னு, அந்த ஒரு ஏக்கரில் வந்து எத்தனை மரம் சொன்னீங்க?
0: 500
1: மரம் சொன்னீங்க. அப்போ 500 தாரை நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் ஒரு 10-15 விட்டுட்டா கூட நம்ம சரி தோராயமாக ஒரு 450 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த 450 தார் வந்தது அப்படின்னா அது ஒரு தாருக்கு எவ்வளோ விலைக்கு போனால் லாபம், இல்லைனா ஒரு தார் வந்து இந்த விலைக்கு கீழே வந்துருச்சுன்னா அது நஷ்டம்னு தான் எடுத்துக்க முடியும். அப்போது 1.5 லட்சத்துக்கு மேலே வரணும் இல்லைங்களா?
0: நிச்சயமாக சார். 500 தார் வந்து ஒரு ஏக்கரில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 400 கிடைச்சா கூட எங்களுக்கு அது ரொம்ப லாபகரமானதாக இருக்கும் சார். ஆனால் நிச்சயமாக நம்ப முடியாது, சில இடங்களில் சில சமயங்களில் வந்து பார்க்கும்போது ஆட்கூலி அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் ஆட்கள் கிடைக்காது, ஆட்கூலிகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே சமயங்களில் வந்து மிருகங்கள் தொல்லை கூட இருக்கும் சார். இப்போ பார்க்கும்போது பன்றிகள் தொல்லை, பன்றி வந்து வாழையை முறிச்சு போட்டுரும், அது ஒன்று இருக்குது. யானைகள் வந்து தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யானைகளுடைய தாக்குதல்னால எங்களுக்கு வந்து பெரித்த நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் அதை நாங்கள் பார்க்குறோம் சார். பார்க்கும்போது நாங்கள் 1.5 லட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து செலவிடுறோம் அப்படின்னாக்க ஒரு 3 அல்லது 3.5 லட்சம் வந்து எங்களுக்கு கிடைத்தால்
1: அது தாருக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்
0: ஆக நாங்கள் தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல கிலோ கணக்கில் தான் அவங்க வாங்குறாங்க சார்.
1: அப்போ கிலோ கணக்கு தான், ஒரு தார் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கொஞ்சம் இன்னொன்று குறையும்.
0: நிச்சயமா சார்.
1: அது ஆவரேஜாக ஒரு தாருக்கு எவ்வளோ வரும்?
0: ஆவரேஜ் ஒரு தாருக்கு வந்து ஒரு 600 ரூபாய் கிடைத்தா எங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் சார்.
1: அப்போ உங்களுக்கு 600 ரூபாய் அப்படின்றத நம்ம கணக்கு போட்டால் 2 லட்சத்தி கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் பக்கம் வரும் இல்லைங்களா?
0: ஆமா சார்.
1: அப்போ வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் லாபம்.
0: ஆமா,
1: வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் விலை ஏற்றம் இறக்கம் அதுவும் காரணம் அமையும்.
0: நிச்சயமா சார், அது ஒரு காரணம் தான் சார். இப்போ இந்த ஆண்டில் எங்களுக்கு வந்து 15 ரூபாய்க்கு தான் ஒரு கிலோவுக்கு போச்சு. அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த இழப்புன்றது பெரிய இழப்பு தான். ஆட்கள் கூலிக்கும் அது வந்து ஈடாகாது, உரம் வாங்கினதுக்கு ஈடாகாது, விதை வாங்கினதுக்கு கூட ஈடாகாது. சில சமயங்களில் நாங்களே இறங்கி செய்கிறோம்ல, எங்களுடைய கூலிகள் வந்து நாங்கள் கணக்கு போடாததுனால அது வந்து அப்படி ஒரு அளவுக்கு நிற்குது சார். நாங்கள் ஆட்கூலி அதிகப்படுத்தியிருந்தா, ஆட்கள் வந்து அதிகமாக செஞ்சுருந்தா எங்களுக்கு இன்னும் அடிமட்டமான நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும் சார்.
1: ஓகே, இப்போ அது நிலத்திலேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? விற்பனைக்கு எங்கே கொண்டு போனால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்?
0: முதல்லலாம் வந்து நாங்கள் பட்டணங்களில் கொண்டு போய் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது சார். ஏன்னா இப்போது அப்படி இல்லை. இப்போது நிறைய பேர் அதை தேடி வந்து எங்கள் இடங்களில் வந்து அவங்களே வெட்டி அதை வந்து வண்டியில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க சார். அதனால் வந்து அந்த ஒரு காரியத்தில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு கம்மின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க கூலி ஈடு பண்ணிக்குவாங்க. ஆனால் நாங்கள் அலைஞ்சு போக வேண்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார்.
1: நிறைவாக என்ன கேட்குறோம் அப்படின்னா, இது வாழையில் வந்து நான் நினைக்கிறதுக்கு நஷ்டம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லலாமா?
0: ஆமாம் சார், நஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மிருகங்கள் தொல்லை இருந்தால் நஷ்டம் தான் சார். கடந்த ஆண்டில் வந்து நாங்கள் செஞ்ச போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்குன்னு 500 வாழை வச்சோம். 2-3 ஏக்கர் நாங்கள் செஞ்சுருந்தோம். கிட்டத்தட்ட

0: இன்னொரு வாழைகள் நாங்க வச்சிருந்தோம். இதுல வந்து ஒரு பெரும்பகுதியே வந்து காட்டு யானைகள் வந்து நாசம் பண்ணிருச்சு சார். அதனால எங்களுக்கு பெருத்த நஷ்டமா போயிருச்சு. பொதுவா பார்க்கும்போது வாழை விவசாயம் வந்துட்டு லாபகரமான ஒரு விவசாயம் தான் சார்.
1: வாழையினுடைய அந்த மாசத்துக்கே யானை பலாப்பழம் யானை தான் ரொம்ப அதுக்கு அதை நாசம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா?
0: நிச்சயமா சார், அது வந்து இப்ப மின்வெயில் எவ்வளவுதான் நாங்க வந்து பலப்படுத்தினாலும் சில சமயங்கள்ல சில ஓட்டைகள் வழியா அது வந்து உள்ள புகுந்து இந்த பலாப்பழ வாசனைக்கும் இந்த வாழை இந்த ரெண்டுமே யானைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருளா இருக்கிறதுனால நாங்க அதுகள் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா செய்யறது வந்து கடினமான காரியமா இருக்கு. சில நேரங்கள்ல எங்களுக்கு வந்து லாபகரமானதா இருக்கு சார்.
1: இது வரைக்கும் நீங்க இந்த வாழை சாகுபடி பத்தி இன்றைய இந்த தோட்டம் நிலையத்தின் சார்பிலும் நேரிலின் சார்பும் மிக்க நன்றி.
0: நன்றி சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து கூடலூர் வடவயல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிதரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி ஜே ஜெபராஜ்.
3: தொடர்வது கிராமிய பாடல்.

0: சும்மா போவியா?
1: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
2: செம்மறி ஆடுகளின் உடன் பரவும் கருச்சிதைவு நோய். செம்மறி ஆடுகளில் ஏற்படும் கருச்சிதைவு நோய் ஒரு மிக தீவிர தொற்று நோய். ஆடுகளில் ஏற்படும் கருச்சிதைவு நோய்களில் இது மிகவும் முக்கியமானதாகும். பாதிக்கப்பட்ட ஆடுகளில் காய்ச்சலும் கருச்சிதைவும், இறந்த குட்டிகள் பிறப்பதும், மெலிந்த வழுவிழந்த குட்டிகளும் காணப்படும். இந்நோய் உண்டாக்கும் கிருமி நுண்கிருமிக்கும் நச்சுக்கிருமிக்கும் நடுவே உள்ளது. இந்த கிருமி பரவலாக பல நாடுகளில் காணப்படுகிறது. ஆரோக்கியமான ஆடுகளிலும் இந்நோய் குடற்பகுதியில் காணப்படும். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இந்நோய் பரவலாக காணப்படுவதாலும், அதிக எண்ணிக்கையில் ஆடுகளை பாதிப்பதாலும், ஆடு வளர்ப்பினை முக்கியமாக கொண்ட நாடுகளில் பொருளாதாரத்தில் இந்நோய் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இத்துடன் இந்நோய் மூட்டு வீக்கமும், நுரையீரல் வீக்கமும், கண்கள் வீங்கியும், கிடா ஆடுகளில் விந்து உற்பத்தி குழல் வீங்கியும் காணப்படும். கருச்சிதைவுற்ற ஆடுகளின் கருப்பைகளிலும், கர்ப்ப கொடியிலும், கருங்காலிலும், கர்ப்பப்பை திரவியங்களிலும் நோய்க்கிருமிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். ஆடுகள் பாதிக்கப்பட்ட தீவனம், தண்ணீர், கிருமி உள்ள தூசு ஆகியவற்றால் செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் நோயினால் பாதிக்கப்படக்கூடும். முக்கியமாக கர்ப்ப கொடியினை ஊடுருவி திசுக்களை சிதைத்து முடிவில் கருவிற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தினை பாதித்து கருப்பையில் உள்ள குட்டிக்கு இறப்பினை ஏற்படுத்தி கருச்சிதைவினை உண்டாக்கும். நோய்க்கான அறிகுறிகளும் நோய்ச்சுவடுகளும். நோய்க்கான அறிகுறிகள் தோன்ற சுமார் 50-90 நாட்கள் வரை ஆகும். கர்ப்பப்பையில் உள்ள குட்டியினை வெளித்தள்ளுவதற்கு முன்பாக காய்ச்சல் காணப்படலாம். கர்ப்ப கொடி உள்தங்கியும், கர்ப்பப்பையின் சவ்வு பகுதி வீங்கியும், ஆடு மெலிந்தும் காணப்படும். சில நேரங்களில் தாய் ஆடு இறக்கலாம். பண்ணையில் கருச்சிதைவு முதன்முறையாக ஏற்படும் போது சுமார் 20-30% வரை காணப்படும். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5% அளவே மந்தையில் காணப்படும். ஒரே ஒரு முறைதான் கருச்சிதைவு அடையும். கருப்பையில் பொத்தான் போன்ற உள்பிரிவுகள் சிதைந்தும், இறந்தும், தடித்தும், நீர்கோர்த்தும் காணப்படும். அழுக்கடைந்த வெளிர் சிவப்பு நீர்கோர்த்தும் காணப்படும். கருச்சிதைவு பெற்ற கருக்குட்டிகளின் உடல் இரத்த புள்ளிகளும் கசிவும் காணப்படுகிறது. ஈரல் கலங்கியும் சில ஆடுகளில் புள்ளி திசு இறப்பும் காணப்படும். இப்புள்ளிகள் வெள்ளை நிறத்துடன் இருக்கும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளு தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ்ஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாத்திக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றாா். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. நேர்கள் தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8300101918 என்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க கேட்கலாம். முதல் பாடல் விடுப்ப பாடலாக கேட்டிருக்கும் நேயர் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து புவனா அவர்களுடைய

கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து ஜானகி அவங்க குரல்ல அந்த பாடலை கேட்டோம். கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்க விருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
3: ஆமா சார், என் பேரு சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியராவே நீங்க.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எனக்குரிய வேலைய அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பாப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
3: இது என்னோட அப்பா கத்து கொடுத்த பழக்கம் சார்.
2: உங்க அப்பா?
3: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு.
2: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எங்க அப்பா யாருகிட்டையும் எதுக்காகவும் கை நீட்டுறதில்ல, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்ட் சுப்பிரமணியன் மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
2: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க டீ சாப்பிட்டு வரலாமே
3: சார். ஆபீஸ் டைம், வெளியில போனா அதான்.
2: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம்.
3: இல்ல சார், வந்து
2: அட வாங்க சிவா, முதல் தடவையா சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயா கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்க வண்டியை நீங்க எங்க பார்க் பண்ணிருக்கீங்க?
3: நான் பஸ்ல தான் வர்றேன் சார்.
2: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
3: இல்ல, என்கிட்ட வண்டி இல்ல, இனிமே தான் வாங்கணும்.
2: என்னங்க சொல்றீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போறாங்க.
3: நம்ம சம்பளத்துல கார் எப்படி சார்?
2: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா
3: சார்? மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கேன்.
2: அது சரி சிவா, உங்க ஒய்ஃப் எங்க வேலை பாக்குறாங்க?
3: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வரவுக்கு செலவுக்கும் சரியா இருக்குது.
2: அட என்ன சிவா, நீங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. உங்களை

0: எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
1: ஓகே சார், நம்ம கிளம்பலாம். ரெண்டு ஃபைல் பெண்டிங் இருக்கு.
0: சிவா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனா இங்க யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
1: இல்ல சார், ஃபைல் கிளியர் பண்றது என்னோட வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
0: சிவா சத்தமா சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேர் வச்சிருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
1: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
0: உங்களால உங்களை மாத்திக்க முடியாது, ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், ஃபோர் வீலரும் வாங்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு.
1: அப்படியா, என்ன வழி சார்?
0: அதுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னா எனக்கு தெரியல
1: சார். சார் வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு சார்.
0: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமா வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? பை தி வே, அங்க நிக்கிது பாருங்க, ரெட் கலர் காரு, மூணு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது ரெண்டாவது காரு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கு ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
1: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்க.
0: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
1: சிம்பிளாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
0: வெரி குட், வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, முத முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிசினஸ் டெவலப் பண்ணணும்.
1: ஓகே கணேசன் சார், இதுல நாம என்ன செய்யணும்?
0: வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினரா சேரணும்.
1: சரி,
0: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்துல 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
1: இதுல எப்படி சார் கார் வாங்குறது?
0: சொல்றேன் சொல்றேன் சிவா, நாம இதுல ஏஜென்டா மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜென்ட்கள் உருவாக்கலாம்.
1: சரி,
0: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்கிறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனா காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
1: ஓகே ஓகே, இப்ப உறுப்பினர்களை எங்க தேடுறது?
0: வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வைஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகள்ல உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
1: பதவி உயர்வா?
0: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு, 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும், அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான் நீங்க. வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா, உடனே சேருவாங்களா?
0: பேசணும் சிவா, பேசணும், அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
1: அது அது வந்து
0: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமா தான் வளர்மதி, அவர் வர்றதுக்குள்ள இத பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க, நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிரும். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலைய விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
1: வாமா என் சில்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்து இருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலைய விட்டுறலாமா?
1: ஆமா, உண்மையதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
1: வளரு? கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.

0: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
0: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள ரெண்டு கார் வாங்கியிருக்காரு வளரு.
0: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
1: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரும் மிடில் கிளாஸ் தான்.
0: அப்புறம் எப்படி அவரால கார் எல்லாம் வாங்க முடியுது?
1: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
0: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது.
1: வளரு, வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
0: எனக்கு புரியலங்க.
1: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
0: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
1: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000 தான்.
0: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
1: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்டா மாறுறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
0: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
1: அது பாட்டுக்கு இருக்கும், இது சைடு பிசினஸ்.
0: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
1: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
0: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பாக்குற எல்லார்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
1: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க? சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு.
0: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டுல இல்ல, காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்காரு உங்க அப்பா.
2: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். 10-11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேத்து வரைக்கும் அவங்க எல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்களை உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்ட் ஸ்டார் ஆவாங்க. ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்ட் ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
1: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களாலதான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
2: நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா. உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசா நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
0: உங்க வழிகாட்டுதலுக்கு முன்னால என்னோட தியாகம் ஒண்ணுமே இல்லைனா?
2: நல்லது வளர்மதியம்மா, இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்க சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
0: ஆனா ரொம்ப நன்றிண்ணா, நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம்.
3: சிவா, சிவா,
1: கூப்பிட்டீங்களாப்பா?
3: நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
1: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
3: ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
1: என்னப்பா?
3: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு

0: பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
1: அப்பா இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? புறா கூண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூமு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
0: அவங்களும் நானும் ஒன்னா சிவா. எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
1: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்னப்பா கண்டீங்க?
0: சிவா நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
1: அப்பா
0: வேண்டாம்ப்பா, விட்டு சிவா.
1: விட முடியாதுப்பா, புலி வாழ பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
0: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துரு. எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம் பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிடும்.
1: அப்பா ஏன்பா இப்படி அபசகுனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்காங்க. இத்தனை பேரும் தெரியாம நான் சேர்ந்திருக்காங்க.
0: சிவா ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
0: இல்ல, நான் ஒன்னும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையத்தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்கிது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
1: என்னது என்னது உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா ஊரு ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
0: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
2: மாமா நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
0: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா சொல்றேன்.
1: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
0: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
1: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடியுப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
0: சரிப்பா, லாரி பிசினஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல, அதிகமான கமிஷன் வந்து என் மனச ஏதோ உறுத்துது.
1: அப்பா யாரையும் நாங்க ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யறோம்.
0: இல்ல இல்லப்பா, நியாயம் இல்லாத பிசினஸ் எதுவானாலும் அது நிலைக்காது.
1: அப்பா என்ன கோபப்படுத்தாதீங்க, நியாய நியாயம் சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா யாரு கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல, என்ன நல்லது நடந்துச்சு? அம்மா திடீர்னு இறந்து போனாங்க, அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
0: சிவா எதை எதோட முடிச்சு போடுற, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம், முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
1: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, மனசு வலிக்குதுப்பா.
0: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும்? அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும், நமக்கு ஒண்ணும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசா கார்ல வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போறதும் எங்கயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
1: பாருங்க. வீடுன்னு இருந்தா நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க, கார்ல என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா. அதை பார்த்துதான் அக்கம் பக்கம் எல்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
0: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் திரும்ப திரும்ப நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
1: நரகத்தில்
0: இருக்கிற மாதிரி இருக்கப்பா, போகோனோட அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
1: அப்பா நான் அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
0: சிவா என்னப்பா சொல்ற, இது உங்க அம்மா வாழ்ந்த வீடுடா, நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
1: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றத விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
2: என்னங்க ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
1: சாமிரு போட்டோம்.
2: என்னங்க என்னங்க எந்திரிங்க?
1: வளரு காலையிலேயே எழுப்புற தூங்க விடு.
2: காலையில இருந்து ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துட்டே இருக்குங்க, விடாம அடிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்தாங்க யாருன்னு பாருங்க. நீங்களே
1: நீயே பாரு.
2: எங்க அண்ணன் கூட அடிச்சிருக்கான். இருங்க, எங்க அண்ணனுக்கு நான் போன் பண்ணி என்னன்னு
1: கேக்குறேன்.
2: ஹலோ அண்ணா. ஆமா அண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா? ஏன்ன பதற, இந்த எழுப்புற இருண்ண இரு கொஞ்சம் இரு. என்னங்க எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
1: தூங்க விட மாட்டியா? என்னன்னு கேளு.
2: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
1: சரி குடு. மாப்ள என்ன விஷயம், யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை, வெப்சைட்ல பார்க்க சொல்லுது. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கு மாப்ள, பிரான்ச் ஆபீஸ்ல கேட்க சொல்லு, செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் மாப்ள.
2: போடு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
1: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற வர
2: மாட்டேனா? என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பதட்டமா இருக்குது.
1: வளரு என்ன பேசுனாங்க உன்னோட ஃப்ரெண்டு?
2: நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களா நியூஸ்ல வருது.
1: இங்க பாரு உளராத, இதெல்லாம் நம்புற அப்படியா இருக்கு. கம்பெனிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு வளரு, 10,000 லாரி இருக்கு. பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு.
2: வெப்சைட் காலியா இருக்குதா?
1: ஏதாவது டெக்னிக்கல் எரரா இருக்கலாம், பிரான்ச் ஆபீஸ்ல பாக்கலாம்ல.
2: ஐயோ அதையும் கேட்டேங்க, டேபிள் சேர் ஃபேன் எதுவுமே இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்களா?
1: ஏய் என்ன புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக் பண்ணிக்குவோம்.
2: பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு.
1: எடுக்கமாட்டேங்கிறாங்களே.
2: ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுறேங்கா. எப்போ
1: நிறைய
2: பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிருச்சுங்க, பணம் பூரா போயிருச்சு.
1: நீங்க
2: விவரமானவரன் தானங்க தலையாட்டு, இப்படி ஏமாளின்னு தெரியாம போச்சே.
1: ஏமாளினா எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. வளரு,
2: கோவம் வந்து என்னங்க பண்றது, இப்படி ஆயிப்போச்சுல கடைசில.
1: சரி சரி வளரு, கொஞ்சம் பேசாம இரு.
2: கணேசே மாதிரி மருந்து குடிச்சிடலாம், வேற வழியே இல்ல, குடிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம். பயத்தோட என்னால வாழ முடியாதுங்க, இதைய வெடிச்சு செத்துருவேன். எங்க போலீஸ் எதுவும் வந்திருக்குமோ, ஐயோ கடவுளே நெஞ்சு வடிக்குதே.
1: வளரு பேசாம இரு, யாரு நான் பாத்து பேச தைரியம் இரு.
2: கடவுளே போலீஸா இருக்க கூடாது.
1: வாங்கப்பா. நீங்க
0: சிவா?
1: அப்பா நான் தோத்துட்டேன்பா.
0: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
2: மாமா எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
0: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
2: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகைய கழட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
0: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
1: சொல்லுங்கப்பா,
0: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
1: அப்பா எப்படிப்பா, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
0: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி, 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க.
1: அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராசை கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தடை மாறி போயிட்டேப்பா.
0: முதல்ல அழுவதை நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
1: சொல்லுங்கப்பா.
0: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாம வாழ்ற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
1: அப்பா எங்களோட இருந்துருங்களேப்பா.
2: ஆமா மாமா, நீங்க வேணும் மாமா எங்களுக்கு.
0: நான் வருவேன், ஆனா இப்ப இல்ல. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன், பயப்படாம இருங்க. சரி நான் போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
4: சார் வணக்கம்.
1: வணக்கம். நீங்க?
4: என் பேரு வினோத், உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
1: ஆபீஸ் வந்து பாத்துக்கலாமே
4: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
1: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
4: உயிர மாதிரியே சொல்றேன் சார், உட்காருங்க சார் ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
1: சொல்லுங்க
4: சார். நேரடியாவே நான் வரேன், புது எம்எல்எம். இது நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல அது மாதிரி இல்ல, எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸா கிடைக்கும் சார்.
1: சார் எது வேணாலும் என் உழைப்பால நான் வாங்கிக்கிறேன், எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன், ரொம்ப நன்றி
4: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிக்கிறது பாருங்க, புது புல்லட்டு, அது உங்களுக்கு தான் சார், எடுத்துட்டு போங்க.
1: 6 மணிக்கு பஸ் வந்துடும், புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி, வரட்டுமா
4: சார் ப்ளீஸ். சொல்றத கேளுங்க, நீங்க இந்த புது புல்லட்ல தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவிய, புடிங்க சார், இந்தாங்க சார்.
1: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார், சாவியில சார் விடுங்க சார். சார் எங்க போறீங்க சார்? சாவி விட்டு எங்க சார் போறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார் நில்லுங்க சார், கூப்பிடுறல நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
0: சிவா.
1: அப்பா என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்டு இருந்து?

0: Amidst elaborate Vedic rites, Lord Jagannath, Lord Balabhadra and Devi Subhadra are ceremonially being escorted from their chariots into the sanctum to reoccupy the sacred Ratna Singhasana. The ritual assumes profound spiritual significance as it represents the Lord's triumphant return to his eternal abode after mingling with millions of devotees beyond the temple precincts. A defining moment of the ceremony is Lord Jagannath's offering of the sacred Rasogola to Goddess Lakshmi. The offering of Rasogola serves as a gesture of appeasement and reconciliation, after which the goddess reopens the temple doors. Prakash Das for Akashvani News.
1: Meanwhile, Odisha is grappling with an intensifying monsoon crisis as a deep depression over the Bay of Bengal continues to bring heavy rainfall across the state. The state remains on heightened alert as several districts have reported fresh flooding, waterlogging, crop damage and losses to infrastructure. Our correspondent has the details.
2: India Met Department has forecast heavy to very heavy rainfall till the 30th of this month in Mayurbhanj, Keonjhar, Balasore, Bhadrak, Jajpur, Deogarh, Angul, Dhenkanal, Subarnapur, Baudh, Nuapada and Balangir. In Bhadrak district, the swelling Kansa Bansa and Gami rivers have triggered a fresh flood situation in Basudevpur, where a second wave of flood waters has inundated low-lying areas even before the first flood receded. Flood-like conditions continue in 7 gram panchayats of the district, while extensive crop losses have been reported from Subarnapur. Rising waters of the Mahanadi have entered the historic Bhattarika temple premises in Cuttack district. Revenue and Disaster Management Minister Suresh Pujari directed all district administrations to maintain round-the-clock vigilance. With Prakash Dash's report from Bhubaneswar, R.S. Raghu, Akashvani News.
1: The Inter-Meteorological Department, IMD, has forecast an orange-colour warning for heavy to very heavy rainfall over Odisha, Chhattisgarh, Delhi, Haryana, Punjab, Chandigarh, Himachal Pradesh, Uttar Pradesh and Uttarakhand tomorrow. Similar weather conditions are likely to prevail over coastal Karnataka, Madhya Maharashtra, South Interior Karnataka and Vidarbha till tomorrow. The weather agency has also predicted heavy rainfall over coastal Andhra Pradesh, Rajasthan, Gujarat, Jharkhand, Kerala, Mahi, Konkan and Goa, Madhya Pradesh, North Interior Karnataka and Telangana till the 31st of this month. In Uttarakhand, heavy rainfall warning has been issued for isolated areas across several hilly regions, including Dehradun, Nainital and Bageshwar, in the next 24 hours. The state government has advised Chardham pilgrims, tourists and residents to check weather updates before travelling. On to sports. Indian weightlifter Gyaneshwari Yadav clinched the silver medal in women's 53kg category at the Commonwealth Games in Glasgow today. Asian Championships bronze winner Gyaneshwari lifted 88kg in the snatch section and 111kg in clean and jerk for a total lift of 199kg. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Gyaneshwari Yadav on winning the silver medal. India's medal tally now stands at 5, with 1 gold, 3 silver and 1 bronze. In swimming, 2-time Olympian Sajan Prakash qualified for the men's 200-meter butterfly final after finishing as the 6th fastest swimmer overall in the heats at the Commonwealth Games in Glasgow today. Prakash will now compete in 8-men final slated later tonight. At the 22nd Commonwealth Table Tennis Championships in New Delhi, top-seeded India began its campaign with commanding 3-0 victories in both men's and women's team events today. The Indian men's team defeated Zimbabwe in its Group A opener at the Thyagraj Stadium. The Indian women also registered a 3-0 win over Maldives in their Group B opener without dropping a game. Vice President C.P. Radhakrishnan, Home Minister Amit Shah and Commerce and Industry Minister Piyush Goyal have congratulated Indian shooters Isha Singh and Manu Bhakar on their impressive performances in ISSF Shooting World Cup in Hangzhou, China today. Isha Singh grabbed the gold in the women's 25-meter pistol event. She upstaged Olympic medalist Manu Bhakar, who took the bronze to complete a double podium finish for India. Benchmark domestic equity indices rebounded today and entered 1% higher. We have a report.
3: The Sensex climbed 776 points to close at 76,836, while the Nifty rose 229 points to settle at 23,996. The broader market at the National Stock Exchange also gained in line with the frontline indices. In the forex market, the rupee appreciated by 67 paise to end at 95.89 rupees against the US dollar. With Ayushi's report, Gaurandhavan Lal for Akashvani News.
1: Indian astronomers, along with their international collaborators, have reported the rare discovery of a blue straggler star, or BSS, caught in the act of formation. This has provided direct evidence of how such stars are created. BSS are a peculiar class of stars found in star clusters that appear hotter, brighter, and more massive than their peers. And now, before we end the bulletin, the headlines once again. Public Examinations Amendment Bill introduced in Lok Sabha proposing stricter action in paper leak cases. Both Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition on alleged police action during protests over knee tissue. UP government sets up four-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Odisha. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver in women's 53-kilogram category. That's all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பா நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன், கிராபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்துல தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் சார். நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இதழியல் துறையில சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழல்ல இப்போ இதுல வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப பார்க்கிறேன். என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில வந்து வரும்போது ஒன்னு ரிப்போர்ட்டிங் சைட்ல போறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்னு நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
7: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம், ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா மொழி ஆளுமை குறவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்ற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து பிலிம் ரிவ்யூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அல்ல வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் போற உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக்கு வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு பிலிம் ரிவ்யூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்பினாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து பிலிம் ரிவ்யூ நடக்கல, பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரெஸ்ட் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் இவால்வ் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லயே வந்து மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. மாறி போச்சு. ஆனா வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்க வந்து போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளா வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம் நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நாமளா நம்ம சொல்லுவாங்க, தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போக கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது.
6: நிச்சயமா சார், இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோசியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்?
7: பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிப்ட் ஆகிறனா பிஆர் அவார்டு ஷிப்ட் ஆகலாம், அங்கே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் பப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாரன்மெண்ட்ல அவங்களுக்கு நாட்டம் இருந்ததுன்னா லேட்டர் தே கேன் பி

0: என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்ததுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தென் ஜேர்னலிஸ்ட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டிமீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த ப்ரைம் ஜேர்னலிசத்துலேருந்து தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். இது அந்த டிசைன் கிராஃபிக்ஸு அப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பாக எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சி போகுது.
1: நிச்சயமா சார். இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா, அதற்கான வாய்ப்புகள்?
0: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணி புரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்த லெவலான படிப்பு, இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் மீடியா பீப்புள். ஓன்லி திங் வந்து உங்கள் டேலண்ட்டை பொறுத்தா இருக்கு. உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்கள் திறன்பட வச்சுருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்ததுன்னா உங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன்ஸை மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனால் உங்கள் ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பாக இருக்கும். அதனால நீங்க வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இதுக்கு. அதுக்கு மேல வர்றதுன்னா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் மச் கிரேட்டர் பீப்புள்.
1: நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்?
0: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகலை. ஆனால் வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயரன்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகிறது நம்ம நல்லாவே ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கும் இந்த மீடியால நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
0: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகுந்த குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா அல்ல வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல அப்படி எடுக்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் அவங்க கீழே போறவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்காங்க. இப்ப நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கடைசியில ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசரா டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்கள அங்க பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன் இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போனவங்கள கண்டிப்பா எடுக்கிறாங்க.
1: நிச்சயமா. இப்ப ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்களையும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது பிரகாசமா இருக்கா சார்?
0: ஆமா கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க, ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. இவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகும் இன்டர்வியூஸ் ஆகும் இந்த தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்புகள் கிடைக்கும்.
1: நிச்சயமா சார். இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
0: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும், அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒன்னு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்ப பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தாதான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாதான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் வேலை பார்த்த நிறுவனத்துல ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா இஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்தியல் தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்களா இருந்தாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதாட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது இது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதாட்டும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாகவும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இருந்தால் தான் இந்த ஜேர்னலிசத்தில் சர்வே பண்ண முடியும்.
1: நிச்சயமா சார், அப்கமிங் ஜேர்னலிஸ்டுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள்னா என்ன சொல்லுவீங்க சார்?
0: நீங்கள் படிக்கிறத வந்து என்ன படிப்பு படித்தாலும் நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன். நீங்கள் ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்கள் வந்து என்ன படிக்கிறதோ தரவாக படிக்கணும், ஜெனரல் நாலேஜை தரவாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் படிக்கிற காலேஜ்லேயோ ஸ்கூலில் இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போகிறேன்னா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங் இது மாதிரி காம்படிஷன்ஸில் நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் கலந்துக்கணும். இல்லாட்டி பி சோஷியல் பீயிங். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டாட்டு எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிறதாட்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னலிஸ்டாக சர்வே பண்ணலாம். நீங்கள் ஜேர்னலிசம் டிகிரி படித்து தான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்லை, உங்களுக்கு பொது அறிவு இருக்குது, நீங்கள் அதில் நாட்டம் இருக்குன்னா நீங்கள் திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகிறனால ஆனீங்களாலும் நீங்கள் கண்டிப்பாக சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: நிச்சயமாக சார். இப்போது நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க, பிஹெச்டி வந்து பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ பிஹெச்டி பண்ணுறதுக்கு இப்போ ஜேர்னலிசம் படித்தவங்க பிஹெச்டி அந்த துறையில் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது சார்?
0: கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது. ஆனால் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஜேர்னலிசம் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸ் பற்றி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறானா பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறனா சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநரா இருந்தா போதாது, அந்த துறையிலயும் வல்லுநரா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியா வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்றது சுற்றுச்சூழலை பத்தி. ஆனா சுற்றுச்சூழல்ல வந்து நான் வந்து அதுலயே நான் டீப்பா படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனால் சுற்றுச்சூழல் கான்ஃபரன்ஸ் போறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பத்தி பேப்பர் பிரசன்ட் பண்றேன், ஒரு என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க, இல்ல அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும்னு அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி, ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சுனா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் டசன் எக்ஸிஸ்ட் இன் வேக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃபரண்ட் ஃபீல்ட். நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையையும் ஆழ்ந்து படிச்சாதான் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் எப்படி என்வாரன்மெண்ட் போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
1: நிச்சயமா சார், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேச்சுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது, இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
0: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அப்படி அந்த நினைப்போட பிஹெச்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர், ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர், இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். அது ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும். அதில் சேரக்கூடாது. அல்ல நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச்டி சேரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
1: நிச்சயமா சார், எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி குரு மகிமா இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

ஆதவ கீர்த்தனாரம்பத்திலே பாரத தேசத்திலே சிறந்த நாதோபாசகராக விளங்கிய சத்குரு தியாகராஜன் ஒரு கீர்த்தனத்தினாலே தெரிவிக்கிறார், சிவசிவா என்று நாமம் ஜபிக்கலாகாதான், அதனாலே உனக்கு பரம சுகம் ஏற்படுமே. பரமசிவம் என்று சொன்னால் பரம சுகம் அது என்று சொல்வார்கள். அப்படி சிவா என்று இரண்டு அக்ஷரங்கள், அந்த இரண்டு அக்ஷரங்களை கூறுவதனாலே உனக்கு மங்களம் ஏற்படுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் இந்த பவசாகரம் என்று சொல்லக்கூடிய சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு அதுவே உபாயம். பகவானுக்கு பவன் என்றே பெயர், இந்த சாகரத்துக்கும் பவம் தான் பெயர். இந்த பவனை நினைத்து விட்டால் இந்த பவசாகரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அநேகமாக வாக்கியக்காரெல்லாம் சிவனை பாடுன்னு சொல்ல போதெல்லாம் பவசமுத்திரத்தை வென்று விடலாம் என்று தான் சொன்னார்கள். அது எந்த பாஷையில் பாடினாலும் அப்படித்தான். தியாகராஜர் தெலுங்கில் பாடினார்னு சொன்னால் அதே போல தமிழில் நந்தனார் சரித்திரத்தை பாடினார். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீரே அப்படின்னு ஆரம்பித்தார். சிவலோகநாதனை பார்த்துட்டு வரலான்னு அனுபல்லவியில் எடுக்கும்பொழுதே பவபயங்களை போக்கிங்கிறார். அந்த சிவனை நினைத்து விட்டால் நமக்கு பவபயம் போகிவிடும். பவபயத்தை வெல்வதற்கு ஒரே உபாயம், அந்த பவனைத்தான் நாட வேண்டும். அந்த நாமத்தை சொல்பவனை அவர் எதுவும் செய்ய மாட்டார், ரட்சிப்பார்ங்கிறார். அதுபோல இந்த ஒரு இடத்துல மகாராஷ்டிர பக்தரும் பாடுறார், சிவனை நினைந்து விட்டால் உங்களுக்கு பவ சமுதிரத்தை பற்றி கவலை இல்லை. சிவ சிவ பவ ஜலதி மாஜி மனுஜா சிவாலாகோ என்று மகாராஷ்டிர பாஷையில் பாடுறார். இப்படி எந்த பாஷையில் இருந்தாலும் அது சிவபக்தியினாலே இந்த பவத்தை வென்றுவிடலாம் என்று சொன்னாரே, அந்த பக்திக்கு ஆதாரமாக எது வேண்டியதுன்னா சத்ருக்களை முதல்ல அழிக்கணும். பக்திக்கு இடையூறாக வரக்கூடியவா சத்ருக்கள். அவ எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்டா அதுக்கும் தியாகராஜர் சொன்னார், நீ பிறக்கும் போதே அவ கூடவே பிறந்துட்டார். காயஜாதி ஷட்ரிப்புலு ஜெயிச்சுங்கிற இந்த காயம் வரும்பொழுதே அந்த ஷட்ரிப்புக்களும் வந்தாச்சா, என்னென்ன காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், இந்த ஆறு சத்ருக்கள் இருக்கிறார்களே இவர்களை ஜெயிக்கணுங்கிறதுனால்தான் காமாதுல தெக கோசி பரபாமல பருல தனமுல ரோசி. பிறருடைய சொத்து பிறருடைய மன இவர்களுக்கு ஆசை வைக்காதே, காமத்தினாலே நீ அழிந்து போவாய், அந்த காம குரோதாதிகளை வென்றுவிடு. இதுதான் பக்திக்கு முதல் சாதனம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அஞ்ஞானத்தை விடு, உலகை கண்டு மயக்கம் கொள்ளக்கூடாது. அதனால பாமரத்மமும் இடவாசிங்கிறார், இந்த பாமரனை போல இந்த கண்டு மயங்காதே. ஜெகன் மித்யா பிரம்மமே சத்தியம்.

என்று வேதம் சொல்றது. இந்த உலகமே மித்தியன்னா பொய், அதனால பொய்யான உலகத்தை கண்டு மயங்கி விடாதே, அதிலே சுகம் இருப்பது என்று நினைப்பது காணல் நீரை போல. அருகிலே சென்றால் அங்கு ஜலமும் கிடைக்காது, உனக்கு தாகம் அதிகமாயிடும். அதனால இந்த ஒரு சிரமத்தை நீ போக்க வேண்டும் என்று சொன்னால் சிவனை பஜனை பண்ணு. அதனாலே உனக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டமான வேலையா சிவபஜனத்தில் இல்லை. துஷ்கரம் தஸ்ய சேவாயாம் கிமஸ்தி புவனத்திலேயே நார் தீட்சிதர். சிவ பூஜைக்கு ரொம்ப சௌக்கியமா ஒரு நீரும் பூவும் இருந்தா போருங்கிறார். அதுவும் ரொம்ப உயர்ந்த ஜாதி புஷ்பங்களை எல்லாம் நீ சேகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தும்பை பூவை போட்டால் சுவாமிக்கு பிரியம், பில்வத்தை போட்டால் பிரியம், இதெல்லாம் காசு கொடுத்து கூட வாங்க வேண்டாம். கொன்றை பூ பகவானுக்கு மிகவும் பிரியமா. இப்படி ரொம்ப சுலபமான ஒரு தேவதையாக அவருடைய உபாசனமும் சுலபமாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது என்று சொல்லி அதி நேமமுத்தோ பில்வார்ச்சனை செய்தனர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மனசில் நிர்மலமான மனசு வேணும். அந்த நிர்மலமான மனசோடு பக்தி பூர்வமாக ஒரு பில்வத்தை அவனுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்கிறான் பகவான். ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொன்னார் பகவான் கீதையில். அந்த பத்திரம்ங்கிறது சிவனுக்கு பில்வ பத்திரம் தான், விஷ்ணுவுக்கு துளசி பத்திரம். எப்படி அவருக்கு துளசி பத்திரமோ அது போல இவருக்கு பில்வ பத்திரம். இப்படி ஒரு சத்ருக்களை அழித்து சிவபக்தியிலே சிறந்து விளங்கலாமே அந்த சிவன் யார் என்று கேட்டால் திருமூலர் சொன்னார், அவர் அன்புதான் சிவமாக தெரிகிறது. அன்பே சிவமாயிருந்திருந்தாரே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாய் யார்

என்று நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு அழகான நாமாவளி தான். அவ்வளவு அழகாக அமைச்சிருக்கா பகவானுடைய பெயர்கள் எல்லாம். அதில் வரிசையாக சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்வதனாலேயே அவனுக்கு திருப்தி ஏற்படுறது ஆனந்தம். ஆனந்தம் வேறு, பிரம்மம் வேறையா? ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத்தினது வேதம். ஆனந்தம்னு சொன்னால் அதுதான் ஆனந்தம். மற்றதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் ஆனந்தமே கிடையாது, தற்காலிகமாக விஷயம் அதெல்லாம். இப்போ ஆனந்தமாக இருக்கிறது, அடுத்த நிமிஷமே துக்கமாக போயிடுறது. அப்போ ஆனந்தம் வேறு, சுகம் வேறுங்கிறார் தியாகராஜரும். சுகங்கிறது வந்து சரீரம் அனுபவிக்கிறதுடா, ஆனந்தங்கிறது மனசு அனுபவிக்கிறதுங்கிறது. இப்படியெல்லாம் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் எதனால் ஏற்படுறதுன்னா, நமஸ்கார பிரியகா சிவகான்னு சொல்லுவான். நமஸ்காரம் பண்ணிட்டோன்னா போருமா, அவனுக்கு சந்தோஷம் வந்துடுறது. அவனுடைய புண்டரீகம் சொல்லும் பொழுது பார்வதி காந்தஸ்மரணம் ஹரஹர மகாதேவான்னு சொல்கிறது இல்லை, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராமராமான்னு சொல்லுவா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லுவா. ஆனால் ஈஸ்வரனை சொல்லும்பொழுது நம பார்வதி பதையே முதல் எடுத்தோடே நமஸ்காரம். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், அவனை கண்டாலே ருத்ரன்னு பேர் வச்சுட்டு இருக்கானே அதனால பயம். யஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ர பிரசனம் நடுவில் அமைந்திருக்கிறது. அது ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறது, நமஸ்தே ருத்ராயா பகவதே ருத்ராயா அப்படிங்கும்போது முதல்ல நமஸ்காரம் தான். அதுக்கப்புறம் சொல்றது நமஸ்தே ருத்ர மன்யவேங்கிறது, ருத்ரனுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம், ருத்ரனுக்கு ஒரு நமஸ்காரம், ருத்ரனுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம். ஒருவேளை அவனுக்கு தெரியாம அவனுக்கு கோபம் வரலேன்னா கூட அந்த கையில் இருக்க வில்லு ஏதாவது புறப்பட்டு கொடுத்தனா என்ன பண்ணுறதுன்னு, அந்த பினாகத்துக்கு ஒரு நமஸ்காரம், அதில் இருக்கிற அம்புகளுக்கு ஒரு நமஸ்காரம். இப்படி ருத்ரன் ஆரம்பிக்கிறதுனா என்ன ஒரு அழகு பாருங்கள் வேதத்தில். அப்படி அந்த ருத்ரனை கண்டாலே பயம்ங்கிறாலே, அந்த ருத்ரன் எப்பொழுதுமே அதுபோல இருக்கக்கூடியவனா இல்லை, நாதத்தினுடைய வடிமவன். அதனாலே நாதத்தினுடைய வடிவமாக இருப்பதனால தான் நாதத்தனு மனுஷம்னு ஆரம்பித்தவர் உடனே நமாமேனுட்டார். அது என்ன, தலையால் நமஸ்காரம் பண்ணால் போகிறாது, மனசா சிரசா ரெண்டும், மனதினாலேயும் நமஸ்காரம் பண்ணுறேன், என்னுடைய தேகத்தினாலேயும் நமஸ்காரம் பண்ணுறேன் என்று அவனை திருப்தி பண்ணினாலே அப்பேற்பட்ட அந்த மந்திரம் எங்கே இருக்கிறதுன்னா, யஜுர்வேதத்தில் ருத்ரபிரசனம் சொன்னேனே அதில் நடு பாகத்தில் ரத்னத்தை பதிச்சாப்பில் பதிச்சிருக்கான். சிவன்னு சொன்னால் போகாது, சிவாய சிவதராய நம சிவாய என்று வரக்கூடியது ருத்ரம். சிவன்னு சொன்னா போறாது, சிவதராய எல்லாத்துக்கும் மேல மங்களத்தை தரக்கூடியது. அதே போல அவனுடைய சதாசிவமா இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே மங்களமா இருக்கக்கூடியவன் சதாசிவன், அவனுக்கு நம சிவாயா என்ற பஞ்சாட்சரம் அமைந்தது. அந்த ருத்ரன் யாரிடத்துல கோபிச்சுக்கிறான், அவனை பூஜிக்கணும்னு வந்தவாழ்கிட்ட கோபிச்சுக்க மாட்டான். அந்த பூஜிக்க வந்தவர்கள் கல்லினாலே அடித்தால் கூட அவன் பூஜை செய்கிறான் நினைத்தவன் சிவன். ஆனால் புஷ்பத்தை தான் போட்டான் மன்மதன், ஆனால் அடிக்க வரேன்னு தான் வந்தான். எதிரியாக வந்ததினாலே புஷ்பத்தினாலே அடிபட்டு பகவானுக்கு கோபம் வரல, அவனுடைய மனசில் இருக்கிற அந்த ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிகோ அப்படிங்கிறார். அவருடைய மனசில் என்ன இருக்குங்கிறத புரிந்து கொண்டான். இவன் நம்மை எதிர்க்க வந்தான் என்ற உடனே பஸ்மீகிருத்தோ மன்மதாங்கிறார், பஸ்மமா பண்ணிவிட்டானா. திருப்புறங்கள் அதே போல எதிர்த்து வந்தது. அப்ப திருப்புறங்களை எதிர்ப்பதற்கு இவனும் ஒரு தேரிலே புறப்பட்டான், கையில பினாகம் வச்சுட்டு இருக்கான், நாராயணனே இவனுக்கு பாணமா இருக்கான். ஆனா திருப்புர சம்ஹார காலத்திலே பாணத்தை பிரயோகம் பண்ணல, எந்த விதமான கோபமும் வரல, ஒரு சிரிப்பு தான் சிரிச்சானாம். அப்ப புராணத்தில் எழுதுகிறார், சோதிவாய் சிரிப்பினாலே முப்புறமெரித்த அண்ணல்கிறார். ஒரு சிரிப்பினாலேயே எரித்து விட்டான் மூன்று புறங்களையும் சொன்னா, அவன்தான் அன்பினுடைய வடிவம். அது மாத்திரம் இல்லை, இந்த ருத்ரன் இடத்துல ஒருவேளை அபச்சாரப்பட்டுட்டான்னா யாரிடா காப்பாற்றுவான்னா, இந்திரன் காப்பாற்ற முடியுமா? முடியாது. நாராயணன் காப்பாற்றுவானா? அவனும் காப்பாற்ற முடியாது. வேற யார் காப்பாற்றுவான்னா, குரு தான் காப்பாற்ற முடியும். சிவேருஷ்டே குருஸ்திராதா என்று ஒரு வச்சனம், சிவனிடத்துல அபச்சாரப்பட்டால் குரு பார்த்தார் யார் இடத்துல கோபிச்சுட்டு வந்தே அப்படின்னா, நான் கோபிச்சுக்கல, அவர் என்ன கோபிச்சுட்டு சாபம் கொடுத்துட்டார், நான் இங்கே வந்துட்டேன்னா, பரவாயில்ல எங்கிட்டவா நான் காப்பாத்துறேன் அப்படின்னாரா குரு. கொஞ்ச நாள் ஆச்சு, குருவின் இடத்துலயே அபச்சாரப்பட்டான். சுதந்திரம் வந்த உடனே தப்பு செய்ய தோன்றது. அப்ப அந்த சுதந்திரத்தினாலே தவறு இழைத்த உடனே குருவுக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்தார், மறுபடியும் ருத்ரன்ட்ட போனானோ. அப்ப ருத்ரன் சொன்னார், குருவின் இடத்துலேருந்து திரும்பி வந்துட்டேன்னா மறுபடியும் உன்னை நீ என்னால காப்பாற்ற முடியாது. வாஸ்தவமா சொல்ல போனா குரவுருஷ்டே நகஷனங்கிறார், யாராலும் காப்பாற்ற முடியாதான்.
அந்த குரு சாபம்னா அந்த குருவின் இடத்துல தான் மறுபடியும் போய் அதற்கு விமோசனம் கேட்கணும். அதனால பகவான் பார்த்தார், ருத்ரன் பார்த்தார், நம்ம ருத்ரனாய் இருந்து எல்லாரும் கோபிஷ்டன்னு சொல்றதை விட நம்ம ஒரு குருவா உட்கார்ந்து விட்டோம் ஆனால் எல்லாருக்கும் ரட்சிக்கலாமே, பரிபாலிக்கலாமே என்ற ஒரு ஆசையினாலே அந்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்து இருந்தார். அந்த தருணத்தில் எதிர்பார்க்கும் பொழுதுதான் தட்சிணாமூர்த்தியா சிவன் உட்கார்ந்துக்கார். அந்த தட்சிண திக்கை பார்த்து உட்கார்ந்ததுனாலே தட்சிணாமூர்த்தி அப்ப சொல்லும் போது சொன்னார், இவன் ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம் குரு இல்லை, உலகத்திற்கெல்லாம் குரு. எந்த உலகம்னு கேட்டேன்னா சொர்க்கலோகமா அல்லது பூலோகமானா சகல லோகத்துக்கும் குரு.

அந்த தருணத்தை தான் எதிர்பார்த்திருந்தார் பரமேஸ்வரர். அம்பிகை தக்ஷனுடைய மகனாக பிறந்தாள். தக்ஷன் செய்த ஒரு யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை. ஆனால் தகப்பன் செய்யும் யாகத்தை பார்க்க ஆசை கொண்டவள் அம்பிகை அனுமதி கேட்டால் அங்கு உனக்கு வரவேற்பு கிடைக்காது, அவமானப்பட்டால் எனக்குத்தானே அவமானம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் பிடிவாதமாக அம்பிகை யாகத்திற்கு சென்றாள். சென்ற இடத்துல என்ன ஆச்சு, தகப்பன் வரவழைக்கவும் இல்லை, ஆனால் இவளாக வந்தாளே என்று சொல்லி சிவனை தூஷணையும் பண்ணினான். அத்தனை பேரும் பார்த்திருந்ததா தேவர்கள்லாம். சிவனை தூஷணம் பண்ணுற இடத்துல அவர்கள் இருந்ததே தப்புங்கிறான். அதனாலேயே சூரியனுக்கு பற்கள் எல்லாம் போயிடுதான். இன்னைக்கு சூரியனுக்கு நிவேத்தியம் பண்ணுறதுன்னா சக்கர பொங்கல் தான் நிவேதனம், வேற எந்த நிவேதனம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு பற்கள் கிடையாதான். பூஷதந்த விதே எனமஹா அப்படின்னு பரமேஸ்வரனுடைய அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமம், சூரியனுடைய பற்களை எல்லாம் அகற்றியவனேன்னு அர்த்தம். பூஷதந்த விதே எனமஹா. அதுபோல சிவ தூஷணம் பண்ணதுனாலே அங்கே வேலை இல்லை என்று அம்பிகையானவள் தன்னுடைய தேகத்தையே துறந்தால் இந்த தாக்ஷாயினிங்கிற பேரை நமக்கு இருக்கக்கூடாது, தக்ஷனுடைய புத்திரின்னா அவமானம் என்று தீர்மானம் பண்ணி அந்த தேகத்தை விடுத்தால் சிவகணங்களினாலே யாகத்தை அழிக்கச் சொன்னார் பகவான். அம்பிகை அப்பொழுது சிவனிடம் வேண்டினாள், சுவாமி, உலகோர் என்னை தாக்ஷாயினி என்று கூப்பிடும் பெயரை மறக்க வேண்டும், எனக்கு வேறு ஒரு பிறவி தர வேண்டும், நல்ல பிறவியாக கொடுத்து உண்மையே தவம் செய்து நான் நீங்காத இடத்தை பெற வேண்டும், அதற்கு ஒரு வரம் தருள வேண்டும் என்று கேட்டார். அதே போல ஈசனும் சம்மதித்தாராம். பர்வதராஜன் ஹிமவானின் புத்திரியாக பிறந்தாள் பார்வதி. ஹிமவான் செய்த ஒரு தவத்தை போற்றுவது போல அவனுக்கு மகளாக பிறந்தாள் அம்பிகை. அதை கவி காளிதாசன் பாடும்போது அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்ணலே, சங்கரனை ஸ்தோத்திரம் பண்ணலே, ஹிமவான் பெற்ற தவம் அப்படி. அதனாலே அவனுடைய புகழை பாட ஆரம்பித்தான். குமாரசம்பவம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 15 ஸ்லோகம் ஹிமவானுடைய பெருமை தான்.

பர்வதராஜனுடைய புத்திரிங்கிறது தான் அல்ல, பார்வதிங்கிற பெயர். எத்தனையோ பெயர்கள், பார்வதினா பர்வதனுடைய புத்திரி, கிரியினுடைய புத்திரி கௌரி, சைலம்னு சொன்னாலும் மலை தான், சைலஜான்னு சொன்னாலும் பார்வதி தான். ஆனால் பார்வதிங்கிறது ரொம்ப பழங்கால பேர்னு சைலஜான்னு வச்சுக்கிறாளே ஒழிய ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது சைலஜான் வரல, சைலேந்திர தனையா என்று ஒரு அழகான பெயர். இப்படி பலவிதமான பெயர்கள் இருக்கே, அதில் முதலிலே சஹஸ்ரநாமத்தில் வருது பார்வதி தான். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பின்னால் தான் மற்ற பெயர்கள்லாம் வருது, முதல் பெயர் பர்வதராஜகுமாரி தான். பர்வதராஜ

ஐந்து வயது குழந்தை சங்கரனை நோக்கி தவம் செய்கிறேன்னு புறப்பட்டுட்டா. குழந்தை பெற்றோர்களிடத்துல அனுமதி கேட்கிறான். ஹிமமான் தடுத்து பார்த்தார், முடியல. அவ அம்மா மேனை சொன்னா, குழந்தை உனக்கு வயசாகலமா, நீ தவம் செய்யக்கூடிய அந்த பருவம் வந்தபோது தவம் செய்யலாம். இப்ப பூஜையில கலந்து கொள், சுவாமிக்கு மலர்களை எல்லாம் தொடுத்து கொடு, இப்படியெல்லாம் அவனுக்கு ஆராதனையில் ஈடுபடலாமேனா, நான் மனசில் தீர்மானம் பண்ணிவிட்டேன், அவனை நோக்கி தவம் செய்ய தான் போகிறேன். கல்பகோட்டி காலம் தவம் செய்தவர்கள்லாம் ஈஸ்வரனை காண முடியல. ஆனால் இந்த குழந்தை, ஐந்து வயது நிரம்பிய குழந்தை கைலை மலைச்சாரையிலே தவம் செய்ய புறப்பட்டா. அவளை தடுத்து பார்த்தா மான்னு சொன்னால் போகாதேன்னு ஒரு அர்த்தம். ஊ என்றது குழந்தையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து உமா என்று ஆயிற்று. உமான்னு வர காரணமே காளிதாசன் சொல்றான், அவளை தடுத்ததுனால உமான் வந்தது. ஆனா அதுவே ஒரு அழகான பெயரா போயிடுது. என்ன பெயரா போச்சு? சங்கர சம்மீதத்தில் எழுதினார், உமாக்கியாம் பிரணவாத்மிகாம் அப்படின்னு எழுதுறார். அகார உக்காரம் அகாரம் சேர்ந்தா ஓங்காரம்னு சொல்றோம். இது உகார மகார அகாரம், அதே கொஞ்சம் இடம் மாற்றிருக்கு அவ்வளவுதான். அதனால உமான்னு பேர் அப்படின்னு. அதனால உமாங்கிறதுனால அவ ஓங்கார ஸ்வரூபணி, ஓங்கார பஞ்சர சுக்கியம்னு ஆரம்பமே. அதுபோல அம்பாளை சொல்லும்போது ஓங்காரத்தினுடைய வடிவம். அவள் தவம் செய்ய தனிமையிலே அங்கே வந்து சேர்ந்தாள். அப்பொழுது சிவன் தனிமையிலேயே இருந்ததுனாலே அவர் பார்த்தார், இதுதான் சமயம், குருவாக அமர்வதற்கு சரியான தருணம் இதுதான். சரியான தருணம் மாத்திரமில்லை, தருணனாகவே உட்கார்ந்தார். 16 வயசு யுவாவா உட்கார்ந்துகிறார். எவ்வளவோ கல்பக்காலம் தவம் பண்ணினவாள்லாம் சிஷ்யாலா வந்து உட்கார்ந்தான்.

கல்லால மரத்தடியில உட்கார்ந்தார். சனகாதிகள் ஓடி வந்தாய் இவரிடத்தில் உபதேசம் பெறுவதற்காக. அஞ்ஞானத்தை அகற்றி ஞானம் பெறக்கூடிய ஒரு மார்க்கத்தை உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். பகவான் மந்தகாசம் புரிந்துட்டு பேசல, வியாக்கியானம் பண்றதுக்குன்னா பேசணுமோ இல்லையோ, பேசவே இல்லை. கையினாலே, வலது கையினாலே சின்முத்திரையினாலே தெரிவித்தார். அதுக்கு பதில, சின்முத்திரைங்கிறது என்ன? வலது கையில் ஆள் காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து காண்பிப்பதுதான் சின்முத்திரை. ஆள் காட்டி விரலும் கட்டை விரலும், கட்டை விரலுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்தானுன்னு பேர். ஸ்தானுன்னு சொன்னா பரமேஸ்வரன், ஸ்தானுநாதன் கோயில் இருக்கு நாகர்கோயில். அதே ஸ்தானுங்கிற பேர் விஷ்ணுவுக்கு ரெண்டு இடத்துல வருது சகஸ்ரநாமத்தில், ஸ்தானுகு ஸ்தானுகுன்னு வருது. அதாவது ஸ்திரமாக இருப்பவன், ஸ்திரமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஸ்தானு. அந்த கட்டை விரல் எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்க பிரம்மத்தை குறிக்கக்கூடிய விரல் அது. ஆனால் ஆள்காட்டி விரல்ங்கிறது ஜீவன். அந்த ஜீவனும் பிரம்மமும் சேருவதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் ஞானம் என்பது சென்முத்திரையினுடைய சுலபமான ஒரு விளக்கம். அதே சமயத்தில் இந்த ஆள்காட்டி விரலை தனியாக பிரிப்பதனாலே மற்ற மூன்று விரல்கள் தனித்து விடுகின்றன. அந்த மூன்றும் எதெதுன்னு கேட்டால் மூ ஆசைகள்னு சொல்லலாம், மூன்று விதமான மலங்கள் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லலாம், அல்லது மூன்று குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லலாம். எந்தெந்த மூன்று விதமான ஒரு கொள்கைகள் வருதோ அதெல்லாம் அந்த மூன்றுக்கு பொருத்தும். அந்த மூன்றும் எப்பொழுதும் ஜீவனோடு தான் சேர்ந்து இருக்கும், கட்டவர்கள் தனியாக தான் இருக்கும். ஆனால் வலுக்கட்டாயமாக நம்ம இந்த ஜீவனை அது பைகள்லேருந்து பிரித்து பிரம்மத்தினோட சேர்க்கும் போது இந்த மூணு விரல் தனியாக போயிடுறது. அப்படி ஒரு அழகான விளக்கத்தை இந்த சின்முத்திரை காண்பிக்கிறது. இதை எவ்வளவு வார்த்தைகளால் சொன்னாலும் இந்த பிரம்மத்தினுடைய உபதேசத்தை பண்ண முடியாது. பிரம்மம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனந்தம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சகா, மனதுக்கும் வாக்கிற்கும் எட்டாத ஒரு ஸ்தானம் எதுவோ அதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்தானம்னா. பகவான் கீதையில் அதையே சொன்னா, யத் கத்வான நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம, எங்கு சென்றால் திரும்பி வரமாட்டானோ அதுதான் என்னுடைய இடம்னா. இவ்வளவும் கீதையும் பெரிய மகா வேதங்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் சுலபமாக நமக்கு சொன்னவர் கோபாலகிருஷ்ண பாரதி தான். நந்தனார் கேட்டான், சிதம்பரம் போகணுமே அப்படின்னு கேட்டான். எப்படா திரும்பி வருவேன்னு கேட்டார். தில்லை வழியிலே கலந்து கொண்டால் அவர் திரும்பியும் வருவாரோன்னா. பரமபதம் போயிட்டான்னா அவர் திரும்பி வரான்னா அப்போ பரமபதமே போகல, பக்கத்து ஊருக்கு தான் போயிருக்கான்னு அர்த்தம். அப்போ பரமபதம் போனவன் நிச்சயமாக திரும்பி வரமாட்டான் சிதம்பரம் போனவன் சொன்னான். அதுபோல இங்கே ஆள்காட்டி விரல் பிரம்மத்தினுடைய சேர்க்கையினாலே ஞானத்தை பெறுகிறது என்று சொன்னதுதான் மௌன வியாக்கியானம். அந்த மௌன வியாக்கியானத்தை செய்வதற்காக அவர் உட்கார்ந்த இடம் ஒரு கல்லால மரத்தடி. அந்த மரத்தடியிலே தான் உட்கார்ந்தார். ரெண்டு மரங்கள் ரொம்ப பிரசித்தம். ஒரு மரம் அரச மரம்னு சொல்கிற அரசர், அரசனுடைய பதவி அந்த மரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியது அரச மரம். அதை அஸ்வத்தம்னு சொல்லுவாள், அஸ்வத்தை தான் பிரதட்சிணம் பண்ணுவா பூஜை பண்ணுவா, அவ்வளவு மரியாதைக்குரிய மரம். ஆனால் ஆலமரம் இருக்கே அதுவும் பிரசித்தமானது. அந்த ஆலமரத்தடியிலே தான் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். அந்த ஆலமரத்தினுடைய இலையிலே தான் நாராயணன் படுத்திருக்கிறார். நாராயணன் கண்ணனா வந்தபோது ஒரு சின்ன குழந்தையா, சின்ன குழந்தை மாத்திரம் இல்லை, அணுவுக்கு அணுவா இருக்கக்கூடிய சுவாமி ஒரு ஆலை இலையில படுத்திருந்தாராம். இதை முகுந்தன்னு சொல்லி அவனை வர்ணிக்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடே.

ஸ்மராமி என்று சொன்ன அந்த ஒரு ஆளில் கிருஷ்ணன் நாராயணன் அங்குதான் படுத்திருந்தார். அவரேதான் இப்பொழுது தட்சிணாமூர்த்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்ல போறார். யார் தட்சிணாமூர்த்தின்னா, அதே சங்கரன் மாத்திரம் இல்லை, அம்பாளும் தட்சிணாமூர்த்தி தான். அம்பாள் தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னவரும் நாராயணன் தான். நாராயணனா இல்லாமல் அவர் ஹயவதன ரூபமா ஹயக்ரீவ ரூபமாக வருகிறார். ஹயக்ரீவர் யாரு? நாராயணனே தான் குருவா வந்தபோது. ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதி, ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா.

என்று ஞானமே வடிவாக வந்தவர்தான் அந்த ஹயக்ரீவ சுவாமி. அகஸ்தியரை பார்த்து உபதேசம் பண்ணினார். அவர் சொன்னதுதான் லலிதா உபாக்கியானம், ஒரு 40 அத்தியாயம் பிரம்மாண்ட புராணத்தில். நவராத்திரி சந்தர்ப்பத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு கிரந்தம் தான் லலிதா உபாக்கியானம். ஒவ்வொரு நாளும் அர்ச்சனை பண்ண வேண்டியதுதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். 1000 நாமாக்கள், ஒரு நாமா கூட மறுபடியும் ஒரு தடவை வந்ததுன்னா மறுபடியும் வராது. அந்த மாதிரி ஒரு சகஸ்ரநாமம் பார்க்கறது துர்லபம். அநேக சகஸ்ரநாமங்களில் திரும்ப மறுபடியும் அதே நாமா வரும், கோவிந்தாயனமாகனா கோவிந்தாயனமாக மறுபடியும் வரும். ஆனால் அதுக்கு வேறு மாதிரி பொருள் சொல்லலாம். சகஸ்ரநாமம் சொன்னால் லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு நாமா மறுபடியும் வராது. அதே சமயத்தில் ஒரு அழகான கோர்வையோடு அமைந்தது. அது எதனாலேன்னா, ஆதாரம் சர்வ வித்யா, நாம் வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியா, யாரை நினைத்தால் நமக்கெல்லாம் வித்யா பாரங்கத்துவம் வருமோ, அந்த ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணது. அவர் சொன்னார், நான் சொல்றேன்னு சொன்னா அந்த அம்பிகையினுடைய ஆசீர்வாதத்தினால சொல்றேன், அனுகிரகத்தினால. அவள் என்ன செய்தாள் அப்படின்னா, அந்த குருவாய் வந்த அந்த அம்பிகை எப்பொழுதும் சுதந்திரமா இருந்தாள். அவள் யாரையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சர்வ தந்திரங்களும் அவளுடைய வசியமாயிருந்தது. அதனாலே அங்கே ஒரு நாமா வந்தது ஒரு ஸ்லோகத்தில்,

அம்பாளுக்கு ரெண்டு மூணு விதமான உருவங்கள் உண்டு. சிவனும் சக்தியும் தனித்தனியாக விளங்குவார்கள். அது நிறைய இடத்துல பார்க்கிறோம். சிவ சந்நிதி வேற, அம்பாளுடைய சந்நிதி வேற, சுவாமி சந்நிதியும்பா, இந்த பக்கம் அம்பிகையினுடைய சந்நிதியும்பா. ஆனா இருவரும் சேர்ந்த உருவமும் உண்டு. அது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் சொல்லுவார். திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார். தேவாரங்களில் பாடும்பொழுது சுவாமியை மாதோரூபாகன் என்று கூப்பிடுகிறார். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திருகோணமலையில சுவாமி எப்படி இருக்கார், மாதோரூபாகனா தான் இருக்கார். ஒரு காலிலே வீர கழல், ஒரு காலிலே கொலுசு போட்டு இருக்கார். ரெண்டு காலில் ரெண்டு விதமான ஆபரணங்கள். இப்படியெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு மாதோரூபாகன்கிறது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். இது இரண்டாவது உருவம். மூன்றாவது வகை எப்படின்னா, தேவியினிடமே சிவன் அடங்கி இருப்பார். அதுதான் காமாட்சியினுடைய ரூபம். கஞ்சி காமாட்சிக்கு எவ்வளவு விசேஷம் எதனாலே அப்படின்னா, ஆச்சாரியால் போய் வந்தனம் பண்ணியிருக்கான்னு சொன்னால் என்ன, அங்கேயே சிவனையும் பார்க்குறா, அங்கேயே அம்பிகையும் பார்க்குறா. அம்பிகை காமாட்சி நிலத்தில் சிவன் ஐக்கியமாயிட்டார். அப்படி இருக்கக்கூடிய உருவம் தான் காமாட்சி. ஆனால் சிவனிடமே தேவி அடங்கி இருக்கக்கூடிய ரூபம் தான் தட்சிணாமூர்த்தி. இது என்னுடைய விளக்கம் இல்லை, தட்சிணாமூர்த்தியை பற்றி விளக்கம் கொடுத்தவா மகான்கள் சொன்ன ஒரு விளக்கம், பாஸ்கர ராயர் சொன்ன விளக்கம். லலிதா சஹஸ்ரநாம உரை எழுதிய பாஸ்கர் ராயர் சொல்றார், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணியை நமகான் சொன்னாலே அது காரணம் அந்த சிவனிடத்திலேயே ஐக்கியமா இருக்கா, ஆனந்தமா இருக்கா. தட்சிண திக்க பார்த்ததுனாலே சுவாமி தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படுறார், தென் திசை கடவுள்னு சொல்லுவார். ஏனென்றால் நாமெல்லாம் பக்தாள்லாம் வந்தேன்னா தெற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சுவாமி பார்த்து நமஸ்காரம் பண்ணா வடக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணதான் ஆயிடும். ஏன்னா அவரு தான் தெற்க பார்த்து இருக்கார். இப்படி ஒரு கருணை அவருக்கு நம்ம பேர்ல, இவன் தெரியாம ஏதாவது பண்ணிட போறானேன்னு அவர் சுவாமி தான் தெற்க பார்த்து இருக்காரு. ஏன்னா எனக்கு ஒரு ஆபத்தம் வராது, உனக்கு ஆபத்து வராம காப்பாத்துறேன். அதுபோல அவர் தென்முக கடவுள். ஆனா இவளுக்கு எப்படி தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு சொல்ல முடியும்னு கேட்டா, தட்சிணான்னா இந்த இடத்துல திக்க குறிக்கிறது இல்லைங்கிறார். தட்சிணான்னா சாமர்த்தியம்ங்கிறார். அவன் பெரிய தக்ஷன்னு சொன்னா ஆரம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். அப்ப என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா, பயரானந்தமா இருக்கக்கூடிய பரமானந்தத்தை உள்ளே அடக்கி கொண்டு அந்த சிவனிடத்திலே தான் வெளிப்படாமல் இருந்து அனுபவிக்கக்கூடியவாளுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு ஸ்வரூபம் தான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அதனாலே அவளுக்கு அந்த சாமர்த்தியம் இருப்பதனால தான் தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்று வியாக்கியானம் பண்றார். அதனாலதான் அவர் எந்த வாயத்திலிருந்து எந்த உபன்யாசமும் பண்ணல, ஆனால் சனகாதிகளுக்கு எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிடுத்தான். தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் பார்த்தேன்னாமே எல்லாமே எதிர்மறையாகவே இருந்துட்டு இருக்கும். வயது வந்தவாள்லாம் உட்காந்து சிஷ்யாலா உட்காந்து கேட்டுட்டு இருக்கா, உபதேசம் கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரு 100 கல்ப காலம் ஆயிருக்கலாம். ஆனால் உட்காந்து உபதேசம் பண்ற குருநாதருக்கு 16 வயசு தான் ஆறுது. அதனால இது ஒரு ஆச்சரியம் இல்லையாண்ணா, இது ஒரு ஆச்சரியம் இல்லைன்னா எவ்வளவோ ஆச்சரியங்கள் இருக்கு. உபன்யாசம்னா பேசணும், ஆனால் மௌனத்தினாலே வியாக்கியானம் பண்ணினாங்கிறா, அது ஒரு ஆச்சரியம். அதே சமயத்தில் விரல்களினாலே சின்முத்திரையினாலே காண்பித்தாரே, அதனாலேயே புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் சந்தேகமெல்லாம் போயிடுத்தான்னா எல்லா சந்தேகமும் தவிடுபொடியானது அப்படின்னா. அது மாத்திரம் இல்லை, தட்சிணாமூர்த்தியை பற்றி ஒரு பாடல் எழுதினார் ஒருவர். அந்த பாடல்லையும் அவர் சொன்னார், இப்பேற்பட்ட ஒரு சுவாமியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்னா.

என்று இப்படி அந்த பாடல்ல ஆரம்பிக்கும் போது தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். தட்சிணாமூர்த்திங்கிறவர் புல்லிங்கம், ஆண்பால். ஆனா ரெண்டாவது சரணத்துல எல்லாம் பெண்பாலா வருது, ஸ்ரீலிங்கமா வருது. எதனாலன்னா அந்த முத்திரைக்கு ஒரு நமஸ்காரம், சின்முத்திரைக்கு நமஸ்காரம், கையில ஒரு மாலை வச்சு ஜபம் பண்றாரு அதுக்கு ஒரு நமஸ்காரம், கழுத்துல ருத்ராட்சம் போட்டுருக்காரு அந்த மாலைக்கு ஒரு நமஸ்காரம். மாலா, முத்ரா, முக்தி, பக்தி இதெல்லாம் ஸ்ரீலிங்கம் சம்ஸ்கிருதத்துல. அதனால இந்த பாடல்ல என்ன ஆறுது, ஆண்பால் பெண்பால் இரண்டுமே கலந்து வரக்கூடிய ஒரு அழகான பாடல். இது மாதிரி எதிர்மறை எதிர்மறைன்னு சொன்னா அது எல்லாமே தட்சிணாமூர்த்தி இடத்துல பார்க்கலாம். ஏன், அவன் கனமாவும் இருப்பான், லேசாவும் இருப்பான், மோட்சத்தையும் கொடுப்பான், அதே சமயத்துல நரகத்திலையும் ஒன்னு ஆழ்த்தி விடுவான். எதிர்த்தேன்னா அவன் பொடி ஆக்கிடுவான், எல்லாரையும் சாம்பல் ஆக்கிடுறான். அப்பேற்பட்ட ஒரு தட்சிணாமூர்த்தி.

அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினார். அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணி அவள்தான் சனகாதி சமாராத்யா சனகர்களாலே வேண்டப்பட்டவள். அவர்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா சிவஞான பிரதாயினி, சிவனை தான் கொடுத்தாளா, அங்க சிவம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களமான ஞானத்தை அருளினாள், அதனால சிவஞான பிரதாயினர். இப்படி எல்லாமே அந்த குருவனுடைய சம்பந்தமாகவே வைத்துக் கொண்டவள் தான் லலிதா பரமேஸ்வரி. இந்த நாமங்களை தவிர குருமூர்த்தி, குருமண்டல ரூபிணி, குருமூர்த்தையே நமகா என்றெல்லாம் நிறைய நாமங்கள் குருவனுடைய சம்பந்தமாகவே வரக்கூடிய அந்த லலிதா சஹஸ்ரநாமம். அதே கிருத்தயுகத்தில் நடந்த தட்சிணாமூர்த்தி இன்று வரைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கலியுகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அந்த குருமூர்த்தியினுடைய அனுகிரகம் மறுபடியும் தொடர்ந்து வந்து சமயம். அதற்காக பகவான் என்ன பண்ணினார், யாரும் மறக்காமல் இருக்கணுமேங்கிறதுனால கலியுகத்திலே மறுபடியும் நாமசங்கீர்த்தனமும் பகவத் ஆராதனமும் தொடர வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணினார். அதே சங்கரன் தட்சிணாமூர்த்தியாக வந்தவரே இப்போ ஆதிசங்கரராக வந்து அவதாரம் பண்ணி காலடியிலே அவதாரம் பண்ணினார். அந்த காலடியில் அவதாரம் பண்ணும்பொழுது தன்னுடைய காலடியாலேயே பாரத தேசம் பூர பிரதட்சிணம் பண்ணினார். வசதிகள் இல்லாத நாள், அந்த நாளிலே தான் நடந்து பாத யாத்திரையாக நடந்து எல்லா திக்கும் போனவர் நர்மதா நதி தீரம் வரார். நர்மதா நதியில் வெள்ளம் போகிறது, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா, என்ன பண்ணுவதுன்னு தெரியல. திடீரென்று வெள்ளம் வந்துவிட்டே நாங்கள் அக்கறைக்கு போயாகணுமே, என்ன செய்வது அப்படின்னா இந்த சன்னியாசியை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆறுதல், இவர் ஏதோ சக்தி வாய்ந்தவராக தெரிகிறாரே, சுவாமி எங்களுக்கு இந்த வெள்ளத்தை தாண்டி அக்கறை போகணுமே அப்படின்னா கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கமண்டலூவிலே இந்த வெள்ளத்தை அடக்கி விட்டாராம், பிரவாகத்தை அடக்கி விட்டார். ஏன், அவரே சங்கரனாக இருந்தபோது கங்கையினுடைய ஒரு வேகத்தை அடக்கி ஜடையிலே கொண்டவர், அதனால அவருக்கு கங்கா ஜடாதரன் என்றெல்லாம் பெயர். அந்த கங்கையை அடக்கினதுனாலே அந்த கங்கையை விட பெருது இல்லையே நர்மதா. அப்போ நர்மதா நினைச்சா கங்கைக்கான ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான், நமக்கு வந்தாலும் வந்துடும், வெளியிலேயே போக முடியாமல் அடக்கின்னு விடுவார், அதனால இவர் கமண்டலூரில் இருந்து வேணுங்கும் போது வெளியில் வந்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த வெள்ளம் குறைஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமாக போய் இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா, இவருக்கு அப்போ சாதாரணமாக ஒரு 10 வயசு தான் ஆறுது, 10 வயசு சன்னியாசி, 8வது வயசில் மானசீக சங்கல்பம் பண்ணிட்டார், 10 வயசு ஆயிருக்கு. தன்னுடைய குருநாதனை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் நர்மதை குகையில். அவர் உள்ளே இருப்பவர் கோவிந்த பகவத் பாதர்னு பேர். அந்த குருநாதனை பார்க்கறதுக்காக வந்தவர் தான் அங்கே சுவாமியை கண்டாப்புல தட்சிணாமூர்த்தியே பார்த்தாப்புல ஒரு தரிசனம் பண்ண ஒரு சந்தோஷம், அதனால அவர் காலில் விழுந்து

0: குருவை கண்டு நமஸ்காரம் பண்ணினார். குரு இவரை வரவேற்று அதற்குள்ள அவருக்கு விஷயம் வந்தாச்சு. நர்மதியினுடைய வெள்ளத்தை ஒரு சிறுவன் கமண்டலுவிலே அடக்கிவிட்டான். அந்த சிறுவன் தான் நம்மை காண வருகிறான்னு தெரிந்து கொண்ட குருநாதர் அந்த குழந்தைய ஹே பாலான்னு கூப்பிடல, ஹே மானனீய சரிதா, கோ பவான் என்று கேட்டார். தாங்கள் யாருன்னு கேட்டார். ஒரு சிறுவனை பார்த்து தாங்கள் யாருன்னு அந்த பெருமை மிக்க ஒரு பாலகன். அங்க வயது ஒரு கிரமம் இல்லை. சொல்லுவாளா குணானாம் பூஜாஸ்தானம் குணிசு நச்ச லிங்கம் நச்ச வயகாங்கிறார். குணங்கள் இருந்துன்னா பெரிய பிரபாவம் இருந்து கொடுத்துனா அந்த வயசை பார்க்க வேண்டாம், லிங்கத்தை பார்க்க வேண்டாம். அது யாரோ பெண்ணோ ஆணோ அது கவலை இல்லை, அவளுக்கு மரியாதை கொடுத்தாங்க கௌரவம் அப்படின்னு சொன்ன உடனே யாருன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் யாருன்னு கேட்கிறாளே உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்.
1: சுவாமின் நகம் ந பிரதிவீன ஜலம் ந தேஜகா

தான் யாருன்னு கேட்டே பஞ்சபூதங்கள்ல யாரு நான் இல்லைன்னு. பிருத்திவியான்னு கேட்கலாம், ஜலமானு கேட்கலாம், அக்னியான்னு கேட்கலாம், ஆகாசமானு கேட்கல, எதுவுமே சம்பந்தப்படாதவன் தான். அப்ப இந்திரியங்களா? இந்திரியங்களும் இல்லை, கர்மேந்திரியமும் இல்லை, ஞானேந்திரியமும் இல்லை. இல்லை அந்த குணங்களா? அந்த குணங்களுடைய வகையும் இல்லை. பின்ன யார் நீ? நான் இதுக்கெல்லாம் மிச்சமா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் தான் நான். என்ன அழகான ஒரு பதில்! இதுக்கு அர்த்தம் புரியறதுக்கே நமக்கு ஒரு மாசமாகும், பல புஸ்தகங்கள் படிக்கணும். அதை ஒரு நிமிஷத்தில் அவர் கேள்வி கேட்ட உடனே பதில் சொன்னார் ஆதிசங்கரர். அதுக்கு கீர்த்தனம் பண்ணினார் நம்முடைய பிரம்மேந்திரர். பிரம்ம

என்று அவர் எழுதும் போதே நான் பிரம்மமாயிட்டேங்கிறார். தங்களுடைய கிருப்பை என்னை கூப்பிட்ட போதே கோ பவான்னு கூப்பிட்டேலே, மானனீய சரிதான்னு கூப்பிட்டாலே, அதுவே எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. என்னை பார்த்து அப்படி கூப்பிட்டதுனாலே நீங்கள் என்ன கூப்பிடல, என் உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் பிரம்மத்தை கூப்பிட்டேன். அதனால பிரம்மை வாகம் கீழா சத்குரு கிருப்பையா, உங்களுடைய கிருப்பையினாலே நானே இப்பொழுது பிரம்ம வஸ்து ஆயிட்டேன். கர்மா கர்மங்களுக்கெல்லாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு பிரம்மம், ஆசா பாசங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு பிரம்மஸ்வரூபம், அப்பிரமேய பதம் அகிலாதாரம், அப்பிரமேயம், அது எதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சொப்பிரகாச சிவமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நீதான் சரியான சிஷ்யன் தீர்மானம் பண்ணினார். கோவிந்த பகவத் பாதர் தான் ஆதிசங்கரருடைய குரு, அவர் மகா வாக்கியம் உபதேசம் பண்ணினார். அந்த மகா வாக்கியங்கள்ல தான் நமக்கு நாலு மடத்திலையும் ஒவ்வொரு திக்கில ஒவ்வொரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி சங்கர மடங்களே அங்க மகா வாக்கியத்தை உபதேசகரமா வச்சார். அப்பொழுது யாத்திரையாக சென்று பாரத தேசம் பூரா இந்த அஞ்ஞானத்தை எல்லாம் அழித்து ஞானத்தை ஸ்தாபனம் பண்ணுவாய், அதுதான் நான் கொடுக்கக்கூடிய கட்டளை உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிரமேர் கொண்டு அதிலிருந்து நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணார், வேத சாஸ்திரங்கள்லாம் படித்து அதுக்கு பாஷ்யங்கள் எல்லாம் பண்ணினார். விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதினார், பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினார், இப்படி அநேக உபனிஷத்துகளுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு எழுதலை. கேட்டதுக்கு சொன்னார், இதுக்கு எழுதுறதுக்கு தனியாக ஒரு மகான் வரப்போகிறார், அதனால அவருக்கு இதை வச்சிருக்கேன்னு சொன்னாரா, அவர் தான் பாஸ்கர் ராயர்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த ஆதிசங்கரனுக்கு தான் தோட்டகர், சுரேஸ்வரர், ஹஸ்தாமலகர், மண்டன மிஸ்ரர் என்ற சிஷ்யாள்லாம் நான்கு சிஷ்யாள், எப்படி அங்கே சனக சனந்தனை இருந்தார்களோ அதுபோல் இங்கே நாலு சிஷ்யார்கள், அதே எல்லா பாடல்களையும் பாடினவர். குருவனுடைய ஞாபகமாகவும் ஒரு பாட்டு பாடினார், அதுதான் அந்த கோவிந்த பகவத் பாதரை நினைச்சு பாடினதுதான் பஜகோ.

என்று கோவிந்தம் பஜ மூடமதேன்னு சொன்னார்னா கோவிந்தனை பாடுனா இந்த கோவிந்தன் இல்லை, அது சாக்ஷாத் கோவிந்த பகவத் பாதர் தான் சொன்னான்னு சொல்லுவா. அப்படி இந்த பவசாகரத்தை தாண்டுவதற்கு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின அந்த சுவாமி தான், பலவிதமான கிரந்தங்களை எல்லாம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணவர். கடைசியில மறுபடியும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னு சொன்னா அவர் தான் ஸ்ரீதர ஐயாவாளாகவும் வந்தார். சமீப காலத்தில் எவ்வளவோ 12ஆம் நூற்றாண்டோ அல்லது 8ஆம் நூற்றாண்டிலேயோ ஆதிசங்கரர் வந்தார்னு இன்றும் சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த காலத்தில் நாமெல்லாம் கேள்விப்பட்டு சமீப காலமாக அவருடைய புகழை பற்றி கேட்டோமே, அது ஐயாவாளுடைய அவதாரம். திருவசன்லூர்ல இருந்த ஐயாவாள் சாக்ஷாத் பரமேஸ்வரன். அதை எழுதும்போது ஸ்ரீ

என்று பாடும்பொழுது அவர்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, அந்தகரிப்புங்கிறார். யமனை யார் வென்றாரோ அவர்தான் ஐயாவால வந்தார். அவர் நமக்காக நடந்து கொண்டார் சிவபக்தனை போல. வாஸ்தவமா சிவனே அவர்தான். சிவன் மறுபடியும் ஒரு ரூபத்தை எடுத்து வந்தார். விஷ்ணுவுக்கு 10 அவதாரம் உண்டு, ஆனா சிவனுக்கு அவதாரங்கள் இல்லை. ஆனா இது போல அம்சமா, அவருடைய அம்சமாக பல மகான்கள் வந்திருக்கா உலகத்துல. அதுல முக்கியமானவர் நம்முடைய ஆதிசங்கரரும் ஸ்ரீதர் ஐயாவாலும் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த மத்தியார்ஜுன கஷேத்திரத்தில் இருந்தவர். அவரை நினைத்தாலே நமக்கு எல்லாம் முக்தி கிடைக்கும். அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மத்தியார்ஜுன நிவாசம் தம் மகேஸ்வர பிரியம் குரும் ஸ்ரீதராரியமகம் வந்தே துக்க பிராரப்த மோக்ஷ.

0: सद्गुरु महाराज की जय।
1: இதுவரை குரு மஹிமா இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதல் பாடல் 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து.

0: காதல் ஓவியம் திரைப்படத்தில் இருந்து.
1: ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

0: எஸ் ஜானகியின் குரலில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.8°C, இயல்புக்கு 3.6°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 29.2°C, இயல்புக்கு 2.8°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7°C, இயல்புக்கு 3.4°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 29.6°C, இயல்புக்கு 3.6°C கூடுதல். பெய்த மழை அளவு 26.6 mm. பதிவான ஈரப்பதம் 94%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் தேனீக்கள் பூமியின் சிறிய விவசாயி. எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சென்னையின் சுவை பயணம் எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:30 திரைகாணம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் பழங்குடியினர் நலத்திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துஸ்வாமி தீட்சித சரித மகாகாவியம். உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 8வது பகுதி. செல்ல பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவர்கள் வழங்கும் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 வானொலி நாடக விழா 2026. அவளா சொன்னாள் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 9:30 வானியல் குறித்து இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லிராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை. 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை. 3:10 இனியராக முஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சரோடிசை, ஸ்ரீசென் குப்தா அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் நாகசுர இசை, பேரூர் டி ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். 1:10 இசை மலரில் கே எஸ் ருக்மணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரமார் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Minister of State for Personnel, Public Grievances and Pensions Dr. Jitendra Singh introduced the bill in the House. However, both the Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition parties on alleged police action during students' protest over NEET issue. A report.
2: For the sixth consecutive day of the monsoon session, the proceedings of both the Houses of Parliament continued to remain disrupted amid ruckus by the opposition. On the first day of the second week of the session, Lok Sabha and Raj Sabha faced repeated adjournments as opposition members demanded withdrawal of FIRs filed against students during the protest on the NEET issue. Lok Sabha saw 4 adjournments while Raj Sabha faced 5 adjournments. Amid opposition uproar, the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced in the Lok Sabha today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation aims to strengthen the transparency, fairness and integrity of the examination system by establishing a robust legal framework while safeguarding the future of the students. It incorporates several significant provisions including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines up to 10 crore rupees and the seizure of the properties of convicted offenders. Parliamentary Affairs Minister Kiran Rijiju alleged that Congress and its allies are deliberately not allowing discussion in the House.
3: I would like to thank you for providing adequate time for discussion on this very important bill. A large number of amendment notices have also been submitted, which clearly shows that many members wish to express their views on this significant legislation. We have also assured the House that sufficient time will be given for the discussion. Then why are they raising slogans and trying to disrupt the debate? The entire nation, especially the youth, is closely watching these proceedings. I once again request the Congress party to counsel its members so that we can begin a meaningful discussion on the bill.
2: Despite repeated appeal from the chair and the government, the opposition members were on their feet in both the houses. As the pandemonium continued, both Lok Sabha and Raj Sabha were adjourned for the day to meet on Tuesday. During the ongoing monsoon session, so far, no substantive business has been transacted in Parliament. With Anupam Misra, Anand Kumar, Akashvani News, Delhi.
1: Prime Minister Narendra Modi today interacted with Pawan Chandana and Naga Bharat Daga of Skyroot Aerospace. In a social media post, Mr. Modi highlighted that the success of Vikram 1 featured prominently in their discussion, along with several other interesting topics. The Prime Minister expressed happiness after hearing about the journey and insights into their future plans. He said their energy, ambition and positivity reflect the vibrant spirit of India's private space ecosystem. Mr. Modi also extended his best wishes to the entire Skyroot Aerospace team. The Uttar Pradesh government today informed the Supreme Court that it has set up a 4-member special investigation team SIT headed by Inspector General of Police IG for the Lucknow Range, Kiran S., to probe the alleged embezzlement of donations received by the Ram Temple Trust in Ayodhya. The team will also include a DIG rank officer, a senior superintendent of police and an additional SP. The top court asked the state government to include a forensic auditor as the 5th member of the SIT, which will submit its first status report within 2 weeks. The bench was hearing a batch of petitions seeking a CBI investigation into the allegations of embezzlement of donations and audit of the Temple Trust finances. Union Minister for Development of North Eastern Region Jyotiraditya Sindhya today chaired the Ministry of Development of North Eastern Region Parliamentary Consultative Committee meeting in New Delhi to review the progress of flagship Unique Selling Proposition USP initiative. Indian weightlifter Gyaneshwari Yadav clinched the silver medal in women's 53 kg category at the Commonwealth Games in Glasgow today. Asian Championship bronze winner Gyaneshwari lifted 88 kg in the snatch section and 111 kg in clean and jerk for a total lift of 199 kg. Onome Omolola Didi of Nigeria won the gold with the Commonwealth and Games record total lift of 206 kg. Another Indian weightlifter, Vindhya Rani Devi, won the bronze medal in the women's 58 kg.